0: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரை கண்டு வாடிய மகான் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: ஞானப்பசிக்கு ஆன்மீக அமுதை வழங்கிய அருளாளர்களுக்கு மத்தியிலே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி சக மனிதர்களின் வயிற்று பசி கண்டு வாடிய வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த தலைவராக அமைகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய தர்மசாலை உலக வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க நிகழ்வாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பசியின் கொடுமையை மணிமேகலை காப்பியத்திற்கு பின்பு வள்ளலாரைப் போல வேறு யாரும் அழுத்தமாக சொன்னதே இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் ஆன்மநேய உணர்வும் கொண்டு வள்ளலார் வலியுறுத்திய உயர் அறங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய நெறியாக இன்றைக்கு உலகை காத்து கொண்டிருக்கிறது. அன்புதானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியது. அந்த அன்பை அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். நான் உன்னிடம் ஒரே ஒரு தவம்தான் கேட்கிறேன், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடினார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சக உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அவருடைய உயரிய நெறி இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நெறி. வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தார். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பசியினுடைய கொடுமையை அவரை போல வேறு யாரும் சொன்னதே இல்லை. பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர சீவகாருண்யம் ஆதலால் அதை நான் சிறப்பாக கருதுகிறேன் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய முதற் பகுதியிலே வள்ளலார் விளக்குகிறார். பசி இல்லாவிட்டால் மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளலார் கருதினார். அந்த பசியை போக்கக்கூடிய வழியை நாம் கருத வேண்டும் என்று அவர் ஒரு கொள்கையை முன்வைத்தார். பசி ஏழைகளின் உடலில் பற்றி

0: எரியும் தீ, பசி, ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று, பசி, உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விஷம், பசி எனும் நோய் கொடியது, அதன் வெம்மை தாங்காதவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு வள்ளல் பெருமான் அதற்கு வழியும் சொன்னார். பசியை நீக்க தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். வடலூரிலே செய்தும் காட்டினார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் பசியை நீக்குவதாக அமைந்திருக்கின்றது. சக மனிதர்களை அன்பு செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பனும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே என்று வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தது. அதுதான் வள்ளலார் அன்பின் வடிவத்திலே இறைவனை கண்டார். வள்ளலார் அன்பின் பிடிக்குள்ளே இந்த உலகத்தை கண்டார். வள்ளலாருடைய நெறி மிகச்சிறந்த நெறி. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு வந்தடைகின்றன? மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றால் புண்ணியமும் பாவமும் நம்மை வந்தடைகின்றது என்று சொன்ன வள்ளலார் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் தவறு என்று சொன்னார். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் தவறு என்று சொன்னால், முடியாத காரியங்களை நினைத்து அந்த காரியத்தை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை முடித்தல் தவறு என்று சொன்னார். வள்ளலாருடைய நெறி அற்புதமான நெறி. அவருடைய நெறி வாழ்வியல் நெறி. அவருடைய நெறி சக மனிதர்களுக்கு அன்பு பாராட்டும் நெறி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அருளிசை பக்தி பாடல்கள்.

0: வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய கேட்டாந்த பாடலோடு இன்றைய இந்த அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17° செல்சியஸ் முதல் 21° செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9° செல்சியஸ் முதல் 13° செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 to 8 km அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தலைவர் அனுப்பியிருக்கும் பரிந்துரைகள் இவை. மழைக்காலம் என்பதால் விளைநிலங்களில் போதிய வடிகால் வசதிகளை முன்னேற்பாடாக செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைத்து தொடரலாம். நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை, இடி, மின்னல், புயல் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 and 75 days மான்கோசெஃப் 2 gram 1 liter நீர் அல்லது குளோரோதலோனில் 2 gram 1 liter நீர் என்ற அளவில் இலைவழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 gram 1 liter நீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சி, இளம் சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த பினோசக்யூன் 10 EC 2.0 ml 1 liter நீர் அல்லது புரோபாபர்கைடு 57% EC 2.0 ml 1 liter நீர் என்ற அளவில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள் கேட்டீர்கள்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: அதுல பட்டு புழுவர்களுக்கு வந்து இந்த இலைகளை உணவாக கொடுத்து அதுல இருந்து பட்டு அறுவடை செஞ்சு அதுல இருந்து பட்டு நூலை பிரிச்சு பட்டு ஆடைகளை வந்து நெய்யறதும் இது ரெண்டுமே வந்து இணைஞ்சதுதான் இந்த பட்டு வளர்ச்சி துறைங்கிறது. சோ இதுல வந்து நிறைய விவசாயிகளுக்கு தேவைப்படும் மானியமும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பட்டு தொழில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களிலும் வந்து பரவலா வந்து விவசாயிகள் வந்து பட்டு தொழில் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால
0: பட்டு புழு வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு லாபம் ஈட்டும் தொழிலாக செய்து வரலாம். பட்டு வளர்ப்பினுடைய நுட்பங்கள் எல்லாமே நம்ம அறிந்து வைத்திருக்கணும். அப்படி அறிந்து வைத்துக் கொண்டால் மட்டுமே பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கறத லாபகரமாக செய்ய முடியும். அது பத்தின பல்வேறு பயனுள்ள தகவல்கள் நமக்கு அளிக்க இருக்கிறார் குன்னூர் பட்டு வளர்ச்சி அலுவலக உதவி பட்டு ஆய்வாளர் சபரிஷ் அவர்கள். இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: மாநில செய்திகள் தொடர்கிறது.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின்போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன், கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயரும். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்துவாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
5: காணாம போன மொபைல் போனாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு 10 லட்சரூபா எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா நீங்கள் 1930 கால் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்டு போய் நம்ம வேற வேற லேயர்ஸ்க்கோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. இன்னும் ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்துட்டா கூட வித்தின் 24 hours தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்க.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் கடலோரப் பகுதிகளை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவ பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10 வகை பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவ பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
3: இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 மணி அளவில் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2 லட்சம் கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதேபோன்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலாப் பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
3: இருவரி செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 324,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ONGC அணியை 85-62 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்களை அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வர பழங்குடி மக்களோட தொல்கதைகளை தான் கேட்டுட்டு வரோம். இந்த தொல்கதைகளில் வந்து இந்த ஆளுமைகளை சந்திக்க நான் நிறைய பயணப்படுறேன் போல. இந்த கதை வந்து ரொம்ப சிறப்பான கதை. இந்த கதை வந்து சொக்கனல்லின்ற கிராமம். அங்கே வந்து பண்டன் ஐயா ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பெரியவர். அவரை வந்து நெட் நாள் பார்க்கணும்னு ஆசை. அவர் ஒரு நாள் சொல்லியிருந்தாரு, நான் வந்து புறப்பட்டு போகிறேன், வாழை தோட்டத்திலேருந்து நடந்து போகிறோம் சொக்கநல்லி கிராமத்துக்கு. பண்டனையா தேடி போனோடனே அவர் வந்து அவங்களோட கால்நடைகளை கூப்பிட்டு காட்டுக்கு போயிட்ட அப்படின்னாங்க. சரி, இப்போதான் போனாரு, நீங்கள் போனால் பார்க்கலாம் அப்படின்னும் போது நான் அவரை ஒரு சின்ன தம்பி வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ ஐயா தூரத்தில் அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிட்ருக்காரு. போனோடனே நான் வந்து அறிமுகப்படுத்தினேன், என்னை வந்து உட்கார வச்சாரு. நான் பேசிகிட்டு இருந்தோம், பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்திட்ட வந்து உட்காந்து, ரொம்ப கஷ்டங்கய்யா, நான் வந்து நிறையா எதிர்ப்பில் இருக்கேன், நான் தனித்துவமாக ஏதோ ஒன்று பண்ணும்போது நிறையா கஷ்டம் இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் உட்காந்துட்டுருக்க மரம் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் தெரியலங்கய்யா அப்படின்னு. இந்த மரம் போல் வாழ வேண்டும் அப்படின்றாங்க. மரங்களோடு பேசும் மாமனிதர்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன். இந்த மரம் போல் வாழ வேண்டும் என்ற ஒரு பண்டன் என்ற சொக்கநல்லி கிராமத்தை சேர்ந்த ஒரு ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப சிறப்பாச்சு. ஐயா, இந்த மரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டோன்னா, ஒரு நல்ல கதை இருக்குது, எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க இந்த மரம் போல் வாழணும். என்ன மரம் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, இந்த மரத்தை சுற்றி நிறைய முட்புதர்கள் இருக்குது, கலை செடிகள் இருக்குது, வேறு வேறு தாவரங்கள் இருக்குது. இந்த மரத்தோட மனத்தை வந்து அது என்றைக்குமே மாற்றிக்காது, அது போல தான் வாழணும். மனுஷர் எவ்வளோ பேர் சங்கடப்படுத்தினாலும், அவர்கள் வந்து நம்மளை தரந்தாழ்த்தி பேசினாலும், தன்னோட குணத்தை மாற்றிக்காமல் பெற்றோர் சொல்லிக் கொடுத்த வழியிலையும் பாரம்பரிய முறைகளிலுமே நம்ம வாழ வேண்டும்ட்டு சொன்னாரு. எந்த மரம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அமைதியாக கேட்கும் போது அவர் சொன்னாரு, அதுதான் சந்தன மரம். சந்தன மரம் தன்னோட இயல்பை என்னைக்குமே மாத்திக்காது. யார் கூட சேர்ந்தாலும், கூட இருக்கவங்க எந்த கலை செடிகள் வந்தாலும், முச்செடிகள் வந்தாலும், பெரிய மரங்கள் தன்னை விட வளர்ந்தாலும், அந்த மரம் மனம் வீசுற குணத்தை வந்து மாற்றவே மாற்றாதான், அது போலதான் வாழணுமா. என்ன இடர்கள் தந்தாலும், அவமானங்கள் தந்தாலும், கேலிகள் தந்தாலும், தன் நிலை மாறாமல் நல்ல மனம் கொடுக்கும் சந்தன மரம் போல் வாழ வேண்டும் என்று சொன்னார். நான் அப்படியே சிலிர்த்து போனேன். இந்த மாதிரி ஒரு அரிய தகவல்களை எந்த கல்வி நிறுவனத்துக்கும் செல்லாத ஒரு பழங்குடி ஐயா, பண்டன ஐயா சொன்னது வாழ்வியலில் எப்படி இயற்கையோட இணைஞ்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு முக்கிய உதாரணமா தெரிஞ்சு. எனக்கு இந்த கதை கேட்டோன்னே ரொம்ப பிரமிச்சிட்டேன். ஒரு மரம் நமக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை சொல்லித்தருதுன்றது வந்து ஒரு பழங்குடி ஐயா எனக்கு சொன்னது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்களும் வாழ வேண்டும் என்றால் சந்தன மரம் போல் வாழ வேண்டும். குணத்தை மாற்றாமல், தன் மனத்தை மாற்றாமல், சிறந்து விளங்கும் இந்த மரங்களைப் போல நாமும் வாழ வேண்டும் சொல்லி அவர் சொல்லிட்டு நான் விடைபெறேன். அவர் ஆதரைகளை கூப்பிட்டுட்டு வனப்பகுதிக்கு போறாரு. என்னென்ன எங்கேயுமே நீங்காத நினைவுகளா மரத்தோட கதை வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சு. இந்த அழகான கதையை எனக்கு தந்த பண்டனையாக்கு எப்பவும் நன்றி சொல்றேன். இயற்கை எனக்கு அந்த பழங்குடி மக்களை சந்தித்து இந்த அரிய தகவல்களை பெற்று உங்களுக்கு வழங்குவதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எதிர்வரும் நாட்கள் இது போன்ற சிறந்த கதைகளை உங்களிடம் அளிக்க ஆவலாக இருக்கின்றேன்.
2: நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
0: ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 7:30.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
5: ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
6: எஞ்சின் கோளாறு ஆகிவிட்டது, எங்கள் எல்லோருக்கும் ஒரு சோதனையாக ஆயிற்று என்றும், எங்களுடைய யோக்கியமான மனப்பூர்வமான உழைப்பின் பலனாகவே எஞ்சின் வேலை செய்ய தொடங்கியது என்றும் எனக்கு தோன்றிற்று. பிரதிகளும் உரிய காலத்தில் அனுப்பப்பட்டன. எல்லோரும் மகிழ்ச்சியடைந்தோம். ஆரம்பத்தில் காட்டிய இந்த பிடிவாதம் பத்திரிகை ஒழுங்காக வெளியே வந்து கொண்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியது. போனிக்ஸில் சுயபலத்தில் நிற்கும் சூழ்நிலையும் உண்டாக்கியது. வேண்டுமென்றே எஞ்சினை உபயோகிப்பதை நாங்கள் நிறுத்திவிட்டு ஆள்பலத்தை கொண்டே

செய்த சமயமும் உண்டு. போனிக்ஸில் குடியேறியிருந்தவர்களின் தார்மீக குணம் உச்சநிலைக்கு எட்டியிருந்த சமயமே அது என்பது என் கருத்து. போனிக்ஸில் நான் குடியேற்றத்தை ஆரம்பித்துவிட்ட போதிலும் அங்கே நான் நிரந்தரமாக வசிக்க முடியாமல் இருந்தது. எப்பொழுதும் எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. நாளாவட்டத்தில் வக்கீல் தொழிலிலிருந்து விலகி இக்குடியேற்றத்தில் வசித்து என் உடல் உழைப்பினால் என் ஜீவனத்திற்கு வேண்டியதை சம்பாதித்துக் கொண்டு போனிக்ஸ் பூரணத்துவத்தை அடைய நான் செய்யும் சேவையின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆரம்ப எண்ணம். ஆனால் அது நிறைவேறவில்லை. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்பதை அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் முடிவான லட்சியம் சத்தியத்தை நாடுவதாக மாத்திரம் இருந்துவிடுமானால் மனிதன் போராடும் திட்டம் எவ்வளவுதான் தவறி போனாலும் முடிவு தீமையானதாகவே ஆவதில்லை என்பதுடன் சில சமயங்களில் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மையானதாகவும் முடிந்துவிடுகிறது. போனிக்ஸ் குடியேற்றம் எதிர்பாராத விதமாக மாறுதலடைந்ததும் எதிர்பாராமல் நேர்ந்த சில நிகழ்ச்சிகளும் நாங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட மேலாக முடிந்தன என்று சொல்லுவது கஷ்டமேயானாலும் தீமையாக மாத்திரம் முடியவில்லை. நாங்கள் எல்லோரும் உடல் உழைப்பினாலேயே ஜீவனம் செய்வது சாத்தியமாக வேண்டும் என்பதற்காக அச்சுக்கூடத்தை சுற்றியிருந்த நிலத்தை ஆளுக்கு 3 ஏக்கர் வீதம் பிரித்து கொண்டோம். இதில் ஒரு பகுதி என் பங்குக்கு விழுந்தது. இந்த ஒவ்வொரு பகுதி நிலத்திலும் எங்கள் விருப்பத்திற்கு மாறாகவே இரும்பு தகடு போட்டு வீடுகளை கட்டினோம். நாங்கள் விரும்பியதெல்லாம் வைக்கோல் வேய்ந்த மண் குடிசைகளை கட்டிக்கொள்வதுதான். இல்லாவிட்டால் சாதாரண விவசாயி வசிக்கக்கூடிய வகையில் சிறு செங்கல் வீடுகளை கட்டிக்கொள்வது என்பதே. ஆனால் அது நிறைவேறவில்லை. அப்படி கட்டுவதாக இருந்தால் அதிக செலவாகும், அதிக காலமும் பிடிக்கும். நாங்களோ கூடுமான வரையில் சீக்கிரத்திலேயே குடியேற்றத்தில் நிலைபெற்றுவிட வேண்டும் என்பதில் அதிக ஆவலுடன் இருந்தோம். மன்சுக்லால் நாசரே இன்னும் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். புதிய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியன் ஒப்பீனியனுக்கு டர்பனில் ஒரு கிளை காரியாலயம் இருந்தது. அங்கே இருந்து கொண்டே அவர் இப்பத்திரிகைக்கு வேலை செய்து வந்தார். அச்சு கோர்ப்போருக்கு சம்பளம் கொடுத்து வந்தோம். ஆனால் குடியேற்றத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் அச்சு கோர்க்க கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்பது என் அபிப்பிராயம். அச்சுக்கூடத்தில் இந்த வேலை அலுப்பு தட்டும் வேலையானாலும் சுலபமான வேலையே. ஆகையால் இதற்கு முன்னால் இந்த வேலையை கற்றுக்கொள்ளாதிருந்தவர்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த வேலையில் நான் கடைசி வரையில் திறமை இல்லாதவனாகவே இருந்தேன். மகன்லால் காந்தி இதில் எங்கள் எல்லோரையும் விட முதன்மையாய் இருந்தார். இவர் இதற்கு முன்னால் அச்சுக்கூடத்தில் வேலையே செய்ததில்லை என்றாலும் அச்சு கோர்ப்பதில் அதிக சமர்த்தராகிவிட்டார். அதிக வேகமாக அச்சுக்கோர்ப்பராகிவிட்டதோடு மட்டுமல்லாமல் அச்சுக்கூடத்தில் எல்லா வேலைகளையுமே வெகு விரைவில் கற்றுக்கொண்டு விட்டார். இது எனக்கு அதிக ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் அளித்தது. அவருடைய ஆற்றல் அவருக்கே தெரியாது என்பதுதான் எப்பொழுதும் என் அபிப்பிராயம். கட்டிடங்களை கட்டி முடித்து நாங்கள் அங்கே நிலைபெற ஆரம்பித்தவுடனேயே புதிதாக அமைந்திருந்த கூடத்தை விட்டுவிட்டு நான் ஜோகனஸ்பர்கிற்கு போக வேண்டியதாயிற்று. அங்கே இருந்த வேலைகளை நான் கவனிக்காமலேயே அதிக காலத்திற்கு விட்டு வைத்துவிட என்னால் ஆகவில்லை. ஜோகனஸ்பர்கிற்கு திரும்பியதும் நான் செய்திருக்கும் முக்கியமான மாறுதல்களை குறித்து ஸ்ரீ போலக்கிடம் கூறினேன். அவர் இரவல் கொடுத்த புத்தகம் இவ்வளவு பயனுள்ளதாக ஆயிற்று என்பதை அறிந்ததும் அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. இப்புதிய முறையில் நானும் பங்கெடுத்து கொள்ள சாத்தியப்பட்டதா என்று கேட்டார். நிச்சயமாக சாத்தியமே, நீங்களும் குடியேற்றத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்றேன். என்னை சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்றார். அவருடைய உறுதி என்னை கவர்ந்துவிட்டது. கிரெடிட் பத்திரிகையின் தாம் செய்து வந்த வேலையிலிருந்து 1 மாதத்தில் விலகிக்கொள்ள அனுமதிக்குமாறு பிரதம ஆசிரியருக்கு எழுதினார். பின்னர் அதிலிருந்து விலகி போனிக்ஸுக்கு வந்து சேர்ந்தார். தமது இனிய சுபாவத்தினாலும் எல்லோருடனும் நன்றாக பழகும் குணத்தினாலும் வெகு சீக்கிரத்தில் அவர் எல்லோருடைய மனத்தையும் கவர்ந்துவிட்டார். எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவும் ஆகிவிட்டார்.
எளிமை அவருடைய சுபாவத்திலேயே இருந்தது. போனிக்ஸ் வாழ்க்கை அவருக்கு விசித்திரமானதாகவோ கஷ்டமானதாகவோ தோன்றவில்லை. நீரில் இருப்பது மீனுக்கு எவ்வளவு இயற்கையோ அதேபோல் இவ்வாழ்க்கை அவருக்கு ஒத்ததாக இருந்தது. ஆனால் அவரை அங்கேயே அதிக காலம் நான் தங்க வைத்திருப்பதற்கில்லை. இங்கிருந்து போய் தமது சட்டப்படிப்பை முடிக்க ஸ்ரீ ரிச் விரும்பினார். எனவே என் அலுவலகத்தின் வேலை வலுவை நான் ஒருவனே சமாளித்து விடுவது என்பது அசாத்தியம். ஆகவே என் அலுவலகத்தில் சேர்ந்து அட்டர்னியாக பயிற்சி பெறுமாறு போலக்குக்கு யோசனை கூறினேன். முடிவில் நாங்கள் இருவருமே அத்தொழிலில் இருந்து விலகி போனிக்ஸில் நிலைத்து விடலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் அது நிறைவேறாமல் போய்விட்டது. நம்பும் சுபாவம் உள்ளவர்,

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது ஒரு சமயம் உடல் நலமில்லாமல் போயிற்று. அந்த செய்தியை

0: நான்கு நாட்கள் தாமதமாய் கேள்விப்பட்டார் ஜெர்மானிய நண்பர் காலன்பாக். தங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறேன் என்று காந்திக்கு தந்தியடித்தார் அவர். காந்தி 14 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததன் விளைவாக அவருடைய உடல்நலம் குன்றியிருந்தது. மாலை 4 மணிக்கு வரும் ரயிலில் காலில்கரும் வருவதாய் தெரிந்தது. காந்தி படுக்கையிலிருந்து எழுந்தார். தமது கைத்தடியை எடுத்துக்கொண்டு காலணிகளை அணிந்து கொண்டு ரயில் நிலையம் சென்றார். அவருடன் ஆசிரமத்தைச் சேர்ந்த 2 பேர் உடன் சென்றனர். ரயிலை விட்டு இறங்கிய காலன்பாக்கை காந்தி வரவேற்றார். அந்த நண்பர் காந்தியை அங்கே எதிர்பார்க்கவில்லை. அவருடைய முகத்தில் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் போட்டியிட்டது. நீங்கள் எதற்காக இப்படி சிரமம் எடுத்துக் கொள்வது? உரிமையுடன் கடிந்து கொண்டார் காலன்பாக். இது ஒன்றும் சிரமமில்லை. நீங்கள் என்னை பார்க்க இவ்வளவு தூரம் வரும்போது உங்களை அழைத்து போக ஆசிரமத்திலிருந்து ரயில் நிலையத்திற்கு நான் வரக்கூடாதா என்று புன்னகையுடன் கேட்டார் காந்தி. அவருடைய அன்பு அத்தகையது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள் தொடரும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று பாதிப்பால் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 144 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்று பாதிப்பு காரணமாக பொது சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே எபோலா தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருவோருக்கு பயண அறிவுறுத்தல்களை இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வகை தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் தூதர் எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் சீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் 750 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு வருவோரை குறிவைத்தும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவது கோழைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாகவும், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்தார். புதுதில்லியில் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டின் தொடர்ச்சியாக புலிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலிகள் மாநாட்டை பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து நடத்த இருந்தன. புலிகள் பாதுகாப்பு, சூழலியல் ஸ்திரத்தன்மை, உயிரி பன்முக பாதுகாப்பு ஆகியவற்றில் உலகளாவிய முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்பிரிக்க யூனியன் மற்றும் ஆணையத்தின் தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில்

0: இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டை பின்னர் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புலிகள் குறித்த உச்சிமாநாடு நடைபெறும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சைப்ரஸ் இடையே இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மும்பை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை விமான நிலையத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் கான்ஸ்டன்டியஸ் காம்போஸ், அலெக்சிஸ் வாஃபிடிஸ் மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது. சைப்ரஸ் அதிபராக பதவியேற்ற பின்னர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இன்று காலை ஜோத்பூர் செல்லும் அவர் அங்கு பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். ஜோத்பூர் தில்லி இடையே 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் விரைவு ரயிலை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது. சபர்மதி ஜோத்பூர் இடையிலான அதிவிரைவு ரயில் ஜெய்சால்மர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சேவையையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார். மேலும் ஜெய்சால்மரில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்பெட்டி வளாகத்தையும் அவர் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இம்மாநிலத்தில் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி ஆணைகளை வழங்குகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மத்திய பணியாளர் நல அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவிற்கு திரு ராஜீவ் சிங் தலைமை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹஸ்மா புர்ஹான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நேற்று அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த 2019 புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அல்பதர் தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான புர்ஹான் அந்த என்ற அஞ்சுமன் குல்சார் தார் என்பவரை கடந்த 2022 முக்கிய குற்றவாளியாக இந்தியா அறிவித்தது. தேடப்பட்டு வந்த புர்ஹான் முசாஃபாபாத்தின் கோஜ்கா என்ற இடத்தில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வந்ததாகவும் நேற்று கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026-27 சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்வோருக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் என்று IRCTC அறிக்கை தெரிவிக்கிறது. கலாச்சார பாரம்பரியம், தென்னிந்தியாவின் பல்வேறு முக்கிய இடங்கள் குறித்த காட்சிகள், நவீன வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்டவை இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைஃபைவுடன் கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களும் 40 கேபின்களும் 80 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த சொகுசு ரயில் இயக்கப்படும் என IRCTC தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 5வது நாளாக நேற்று உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 47.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. பண்டல்கான் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாண்டா, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாரணாசியில் இந்த ஆண்டு மிக அதிக அளவாக 45.6 டிகிரி செல்சியஸ்

0: செல்சியஸும் லக்னோவில் 43.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28 புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 7:25.

ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ನೀಲ್ಗಿರೀಸ್. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நேரடே இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கான இன்றைய சுவையான தகவல் என்ன தெரியுமா? வாங்க நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம்.

அரண்மனை நான்கு இந்த படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. ஹிப்ஹாப் தமிழா மற்றும் அருணா ரவீந்திரன் குழுவினர் பாடியது அந்த பாடல்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. நேர்களே, இந்த பிரபஞ்சம் ஒரு அழகான கலைக்கூடம். அதுவும் பூமி அதைவிட அழகான ஒரு கலைக்கூடம். இறைவனின் இயற்கையின் படைப்பில் இந்த கலைக்கூடங்களில் பொதிந்திருக்கும் கலைகள் ஏராளம். அதில் முக்கியமான ஒரு கலையை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சில விஷயங்களை பேசலாம். அதாவது ஓவியம். இந்த உலகம் முழுக்க தங்களுடைய அசாத்திய திறமையால் பல நூற்றாண்டுகளாக உலகை ஆண்ட புகழ்பெற்ற ஓவிய கலைஞர்கள் பலர். இவர்களை நம்ம பார்க்குறோமோ அப்படின்னா, இவர்களுக்காக நம்ம செலவிடுற நேரம் கொஞ்சமே கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நம்மில் எத்தனை பேருக்கு ஓவியங்களை ரசிக்கும் பழக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சொற்பமான பேர் தான் ஓவியங்கள் மீது ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இயற்கை இந்த புவியெங்கும் நிறைய ஓவியங்களை தீட்டி வச்சிருக்கு. இயற்கை எழுதியிருக்க தாவரங்களாகட்டும், விலங்குகளாகட்டும், மனிதர்களாகட்டும், ஒவ்வொரு பொருட்களும் இயற்கை வரைந்து வைத்திருக்கும் ஓவியங்கள். அதில் மனித கலைஞர்கள் தீட்டியிருக்கும் ஓவியங்கள் மிகவும் அற்புதமானவை. உலக அளவில் பார்க்கணும் அப்படின்னா, லியார்னார்டோ டாவின்சி இவர் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஓவியராக அறியப்படுபவர், நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர். இத்தாலிய நாட்டை சேர்ந்த இவர் புகழ்பெற்ற மோனாலிசா மற்றும் தி லாஸ்ட் சஃபர் ஆகிய ஓவியங்களை வரைந்தவர். இவர் பல்துறை வித்தகராகவும் திகழ்ந்தார் என்கிறது வரலாறு. இவர் வரைந்த அந்த மோனலிச ஓவியத்தின் அந்த புன்னகையை, அந்த ஓவியத்தை பார்க்கும் எல்லோரும் ஒருமுறை தங்கள் முகங்களில் தவளவிடாமல் இருப்பதை தவிர்க்க முடியாது அல்லவா? வாருங்கள், நிகழ்ச்சியின் அடுத்த பாடலோடு நிகழ்ச்சியை தொடர்வோம்.

dum dum.

0: குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. உலக அளவில் புகழ்பெற்ற ஓவியர்கள் பலர் இருக்கும்போது, நம்ம இந்திய அளவிலும் கூட பல ஓவியர்கள் இன்றும் காலத்தால் அழியாமல் அவர்களுடைய ஓவியங்களை நிலைக்க வச்சுட்டு போயிருக்காங்க. இந்திய ஓவியர்களில் மிகவும் புகழ்பெற்றவராக நம் எல்லோராலும் அறியப்படுபவர், போற்றப்படுபவர் ராஜா ரவிவர்மா. இவர் இந்திய நவீன கலைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சர்வதேச புகழ்பெற்ற கலைஞர்களில் இவரும் ஒருவர். தற்போதைய கேரள மாநிலத்தில் அன்றைய கிளிமானூரை சேர்ந்த இவர் 1848 எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்கள் குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே ஓவியத்தின் மீது ஆர்வம் கொண்ட இவர் 1870 முதல் 1878 வரையிலான காலகட்டத்தில் மட்டுமே பல படைப்புகளை உருவாக்கியவர். அவற்றில் கிளிமானூரின் உயர்குடி சமூகத்தினரின் உருவப்படங்களையும் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் உருவப்படங்களையும் வரைந்தார். அவரது ஓவியங்கள் 1873 வியானாவில் நடைபெற்ற கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றன. ராஜா ரவிவர்மா அவர்களின் ஓவியங்களில் ஒன்றான நிலவொளியில் ராதா என்ற ஓவியம் 24 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. குட் மார்னிங் நீல்கிரிஸில் தொடர்கிறது புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2 பருவம்

அந்த நாணர் காட்டின் நடுவே பெருநிதிச் செல்வரை அழைத்து கொண்டு சென்றார் நகை வேழம்பர். இங்கே என்ன காரியம்? இவ்வளவு பெரிய காவிரி பூம்பட்டினத்தில் நீங்களும் நானும் பேசுவதற்கு இடமில்லை என்றா இங்கே அழைத்துக் கொண்டு வந்தீர்கள்? மேலே நடப்பதை நிறுத்திவிட்டு சந்தேகமுற்ற மனநிலையில் இந்த கேள்வியை கேட்டார் பெருநிதிச் செல்வர். காரியம் இல்லாமலா அழைத்துக் கொண்டு வருவேன்? பயப்படாமல் நடந்து வாருங்கள் என்று உள்நோக்கத்தை வெளிப்படுத்தாத அடங்கிய குரலில் கூறிவிட்டு நகை வேழம்பர் மேலே நடந்தார். என்னால் நடக்க முடியவில்லை, கால் தளர்ந்து வருகிறது என்று சொல்லிக்கொண்டே மேலே செல்லாமல் நின்று கொண்டார் பெருநிதிச் செல்வர். மேலே போக வேண்டாம், போவது நல்லதற்கு அல்ல என்று அவருடைய மனக்குரல் சொல்லிற்று. அடடா, நீங்களே இப்படி அதைரியப்படலாமா என்று கூறியவாறே அருகில் வந்து பெருநிதிச் செல்வரின் கையை பற்றினார் நகை வேழம்பர். அவருடைய கை நடுங்கிக் கொண்டிருந்தது. பிடியை விடுவித்துக் கொண்டு திரும்பி நடக்கலானார் பெருநிதிச் செல்வர். எந்த நினைப்பினாலோ தெரியவில்லை, அவருக்கு நடக்கும்போதே கை கால்கள் நடுங்கின. அவசரப்படாதீர்கள், கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்துவிட்டு போகலாம் அல்லவா என்று மிக அருகே பின்னாலிருந்து நகை வேழம்பரின் குரல் கேட்டதைத் தொடர்ந்து தம் தோளில் அவர் கை தீண்டி தடுப்பதையும் பெருநிதிச் செல்வர் உணர்ந்தார். அவர் அப்படி பார்த்தபோது நகை வேழம்பர் இருந்த கோலம் அவரை சிலிர்ப்படையச் செய்தது. குருவாளை ஓங்கிக் கொண்டு கொலைவெறியாக பாய்வதற்கு நின்று கொண்டிருந்தார் அவர். இப்போது இந்த இடத்தில் நான் உங்களை கொன்று போட்டால் என்னை ஏன் என்று கேட்பார் இல்லை. வார்த்தைகளைத் தொடர்ந்து பேய்சிரிப்பு ஒளிர்த்தது. ஓங்கிய வாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக நகர்ந்தது. பெருநிதிச் செல்வர் தாம் மோசம் போய்விட்டதை உணர்ந்தார். கடைசி வினாடி அவருடைய உயிருக்கும் அந்த வாளின் கூர்மைக்கும் நடுவில் இருந்த காலத்தின் ஒரே ஓர் அற்ப அணு அது. அப்போது ஓர் அதிசயம் நடந்தது. நகை வேழம்பரின் ஓங்கிய கை தானாகவே தணிந்தது. வாளை இடுப்பிலிருந்த உரையில் சொருகிக் கொண்டு இயல்பாக நகைத்தார் அவர். இவ்வளவு பெரிய பயந்தாங்கொல்லியாக இருக்கிறீர்களே, உங்களை சோதனை செய்து பார்த்தேன். உங்களிடம் சேர்ந்திருக்கும் செல்வம் உங்களுக்கு அளித்திருக்கிற தைரியத்தை தவிர உங்களுடைய மனதில் உங்களுக்கு என்று இயல்பிலே அமைந்திருக்கும் தைரியம் எவ்வளவு என்று தெரிந்து கொள்வதற்காகவே இப்படி செய்தேன். பாவம், நீங்கள் அனுதாபத்திற்கு உரியவர். பயப்படாதீர்கள், உங்களை ஒன்றும் செய்துவிட மாட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள். எப்போதாவது என்னுடைய உயிருடன் விளையாட ஆசைப்பட்டீர்களோ தொலைந்தீர்கள். நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டால் முதலில் நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இதை மறந்து செயல்பட தொடங்கினால் முதலில் சாகிற உயிர் என்னுடையதாக இருக்காது என்றார் நகை வேழம்பர். எல்லாவற்றையும் கேட்டபடி பெருநிதிச் செல்வர் குனிந்தத்தலை நிமிராமல் இருளோடு இருளாக நின்றார். அவர் நின்ற நிலையே எதிரியிடம் மன்னிப்பு கேட்பது போல் இருந்தது. நகை வேழம்பரும் பெருநிதிச் செல்வரும் அன்றிரவு அந்த நாணர் காட்டில் ஒருவரை ஒருவர் சோதனை செய்து கொண்ட பின் திரும்பவும் நண்பர்களாக மாற வேண்டிய நிலைதான் ஏற்பட்டது. அவர்களுடைய நட்பிலும் பகை உண்டு, பகையிலும் நட்பு உண்டு. பகை நட்பு என்னும் நேர்முரணான குணங்கள் அவர்களை பொறுத்தவரை நேர்முரணாகவும் இருப்பது இல்லை, நேர் நெருக்கமாகவும் இருப்பது இல்லை. அவர்களுக்கு நடுவே உறவை பின்னியிருந்த ரகசியங்களை பொறுத்த அந்தரங்கம் அது. அன்று அதே இடத்தில் காவிரி படுகை மணலில் விடுகிற வரை அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். பல பழைய சம்பவங்களை ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்திக் கொண்டார்கள். ஓர் உண்மையை மனம் நெகிழ்ந்து ஒப்புக்கொண்டார் பெருநிதிச் செல்வர். நகை வேழம்பரே, நீங்கள் கூறிய பின்பு என்னுடைய தைரியத்தின் எல்லை எனக்கே புரிகிறது. ஏழடுக்கு மாளிகையையும் செல்வத்தையும் எட்டிப்பட்டத்தையும் ஏவல் ஆட்களையும் விட்டு விலகி தனியாய் நிற்கும்போது நான் பலவீனமாகி விடுவது உண்மைதான். பலவீனம் எல்லோருக்கும் உண்டையா. நான் கூட ஒரு சமயம் உங்கள் பெண் சுரமஞ்சரிக்கு முன்னால் நடுங்கி நின்றிருக்கிறேன். அவளுடைய அலங்கார மண்டபத்தில் அவள் தன் தோழியோடு பேசிக் கொண்டிருந்த செய்தி ஒன்றை நான் திரைமறைவிலிருந்து கேட்க முயன்றேன். அவள் அதை தந்திரத்தால் கண்டு கொண்டாள். அப்போது நான் தலைக்குனிய வேண்டியதாயிற்று. கோழைத்தனத்தால் தலைக்குனியவில்லை. ஒட்டு கேட்க வேண்டும் என்ற ஆசையால் ஒரு பெண்ணின் அலங்கார மண்டபத்திற்குள் நுழைந்தது தவறுதான் என்று உள்ளுர எனக்கே பயமாயிருந்ததுதான் காரணம். நான் அப்படி செய்ததை பற்றி நீங்களோ உங்கள் பெண்ணோ என்னை கூப்பிட்டு கண்டித்திருந்தால் கூட நான் தலைக்குனியத்தான் செய்வேன். ஆனால் அந்த நாணத்தை நீங்களோ உங்கள் பெண்ணோ என்னுடைய அதைரியமாக நினைத்துவிட்டால் என்னால் பொறுக்க முடியாது. நீங்களும் உங்கள் பேச்சும் எப்போதும் புதிராகவே இருக்கிறது. இருக்கலாம், ஆனால் பாலில் நஞ்சு கலந்து கொடுப்பதால் அந்த புதிருக்கு விடை கிடைத்து விடாது. பார்த்தீர்களா, நண்பரான பின் மறுபடியும் பகையை உண்டாக்கி பேசுகிறீர்களே. பேச்சில் என்ன இருக்கிறது? நண்பர்களைப் போல் பேசிக் கொண்டிருந்து விட்டு பகைமையான செயலை செய்வதும்
பகைவர்களைப் போல பேசிக் கொண்டிருந்துவிட்டு நட்புக்கான காரியத்தை நடத்துவதும் நமக்குள் புதுமையில்லையே என்று மேலும் ஆழமாக நெஞ்சில் இறங்கும்படி குத்தி பேசினார் நகைவிழம்பர். பெருநிதி செல்வருக்கு சுருக்கென்று தைத்தது இந்த வார்த்தை. நான் வேண்டுமானால் உங்களுக்கு சத்தியம் செய்து தருகிறேன். பக்கத்திலுள்ள கடலும் காவிரியும் சாட்சியாக நாம் இருவரும் இனிமேல் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதில்லை என்று வைத்துக் கொள்ளலாமே. வேண்டவே வேண்டாம். சத்தியம், சபதம் இப்படிப்பட்ட வார்த்தைகளின் பொருளை உங்களாலும் காப்பாற்ற முடியாது, என்னாலும் காப்பாற்ற முடியாது. தொடக்க நாளிலிருந்தே நியாயத்திலிருந்து வெகுதூரம் வழிவிலகி வந்துவிட்டோம் நாம். எல்லோரும் நியாயமாக செல்கிற வழிக்கு நாம் இனிமேல் திரும்புவதை விட நாம் வந்துவிட்ட வழிதான் நமக்கு நியாயம் என்று வைத்துக் கொள்வது நல்லது. பொழுது புலரும் வேளை நெருங்கிக் கொண்டிருந்தது. இருளில் மங்களாக தெரிந்து கொண்டிருந்த நாணர் பூக்கள் வெண்பனி பாய் விரித்தாற்போல நெடும் தொலைவுக்கு தோன்றின. நகை வேழம்பரும் பெருநிதி செல்வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். நண்பகல் வானம் போல் இரண்டு பேருடைய முகங்களிலும் எந்த உணர்ச்சியும் அதிகமாக தெரியாத அமைதி நிலவியது. நேற்றிரவு இதே நாணர் புதரில் பெருநிதி செல்வருடைய முகம் எப்படி தோன்றியிருக்கும் என்று நகை வேழம்பர் தமக்குள் கற்பனை செய்து பார்க்க முயன்றார். மேலே நடக்க வேண்டிய செயல்களை பற்றி பேசிக்கொண்டே இருவரும் எழுந்து நடந்தார்கள். நீலநாக மரவருடைய உதவியால் ஓவியன் தப்பிவிட்டதையும், இளங்குமரனின் சித்திரம் படைக்கலச்சாலையில் பறித்து வைத்துக் கொள்ளப்பட்டதையும், சுரமஞ்சரியின் மணிமாலை ஓவியனிடம் இருப்பதையும் விவரித்து சொல்லிக்கொண்டே நடந்தார் நகை வேழம்பர். அருட்செல்வ முனிவருடைய தவச்சாலை தீக்கிரையான பின்பு இளங்குமரன் ஆதரவிழந்து போவான் என்று நினைத்தோம். இப்போதோ முன்னைவிட பலமான ஆதரவாக நீலநாக மரவரின் துணையில் அவன் இருக்கிறான் என்றார் பெருநிதி செல்வர். நீலநாக மரவர் மட்டுமில்லை, புறவீதியில் இருக்கும் அந்த கிழவர், வீரச்சோழிய வளநாடுடையாரும், அவர்களையெல்லாம் விட பெரிய ஆதரவாக அவனுக்கு உங்கள் பெண் சுரமஞ்சரியும் வேறு இருக்கிறாள் என்று சுரமஞ்சரியின் உள்ளம் இளங்குமரனுக்கு வசப்பட்டிருப்பதையும் நினைவூட்டினார் நகை வேழம்பர். அவர்கள் பேசிக்கொண்டே நெய்த்தலங்கானலுக்கு அருகே வந்திருந்தனர். இனிமேல் சுரமஞ்சரி மாளிகையிலிருந்து வெளியேற முடியாதபடி தடுத்துவிட்டால் நல்லது என்று தோன்றுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எங்கோ வேறு பக்கம் பார்க்க தொடங்கியிருந்த நகை வேழம்பரை கேட்டார் பெருநிதி செல்வர். இந்த கேள்விக்கு மறுமொழி கூறாமல், அதோ காமன் கோவில் வாயிலில் குளக்கரையில் நிற்கிறவர்களை பாருங்கள் என்று பெருநிதி செல்வரின் கவனத்தை திருப்பினார் நகை வேழம்பர். பெருநிதி செல்வர் பார்த்தார். இரு காமத்திணையேரியின் கரையில் நீராடிய கோலத்தோடு கையில் காமன் கோவிலில் வழிபடுவதற்குரிய பொருள்களை ஏந்தியவளாய் சுரமஞ்சரியே தன் தோழியுடன் நின்று கொண்டிருந்தாள். காமன் கோவில் வழிபாடு யாருக்காகவோ என்று மெல்ல சொல்லி சிரித்தார் நகை வேழம்பர். பெருநிதி செல்வருக்கு எரிகிற நெருப்பில் எண்ணெய் பார்த்தது போலிருந்தது அந்த சிரிப்பு.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: வணக்கம், என் பேர் மதிமாறன். நான் ஒரு ஆவண புகைப்பட கலைஞர். நான் வந்து பழங்குடி மக்களின் வாழ்விலும் பறவையிலும் நிறைய ஆவணப்படுத்திட்டு வரேன். என் வாழ்வில் முகமும் முகவரியுமா இருக்குது வானொலி மட்டும்தான். வானொலிக்கு 90வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இன்றும் 100 ஆண்டுகள் ஒலிபரப்பில் வந்து சாமானிய மக்களின் குரலா வந்து ஒலிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த 90வது பிறந்த நாள் அல்ல, 1000வது பிறந்த நாள் கொண்டாட வாழ்த்துக்கின்றேன். நன்றி, வணக்கம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. உலக புகழ்பெற்ற ஓவிய கலைஞர்கள் பலர், அதில் வின்சென்ட் வான்கோ இவரும் கூட பிரபலமான ஒருவர். டச்சு நாட்டை சேர்ந்த இந்த மாபெரும் கலைஞர் த ஸ்டாரி நைட் போன்ற உணர்ச்சி பூர்வமான வண்ணமயமான ஓவியங்களை படைத்தவர். அடுத்து பாபலோ பிகாசோ, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இவர் கியூபிசம் என்ற புதிய கலை பாணியை உருவாக்கியவர். இவரது கர்னிகா என்ற ஓவியம் மிகவும் புகழ்பெற்றது. அதேபோல மைக்கேல் ஆஞ்சலோ, சிஸ்டைன் சேப்பல் கூரையில் இவர் வரைந்த த கிரியேஷன் ஆஃப் ஆடம் என்ற ஓவியம் உலக புகழ்பெற்றது. கிளாட் மோனன்ட் இம்ப்ரெனிசம் என்னும் கலை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படும் இவர் வாட்டர் லில்லிஸ் என்ற ஒரு ஓவியத்தை மிகவும் பிரபலமாக வரைந்து பிரபலமானவர். அடுத்த ஓவியராக அறியப்படுபவர் ரெம்ப்ராண்ட் என்பவர். ஒளி மற்றும் நிழலின் பயன்பாட்டில் நிபுணரான இவர் த நைட் வாட்ச் என்ற மாபெரும் படைப்பை உருவாக்கிய டச்சு ஓவியர். இவர்களைத் தவிர சால்வடார் டாதி, ரஃபேல், ஜோஹன்ஸ் வெர்மீர் போன்றவர்களும் உலக கலை வரலாற்றில் அழிக்க முடியாத ஓவிய முத்திரைகளை பதித்தவர்கள் என்று அறியப்படுகிறார்கள்.

அயலான் படத்திற்காக ஏஆர் ரகுமான் இசையமைத்து ஹிருதயா கட்டானி நரேஷ் ஆகியோருடன் இணைந்து பாடியது அந்த பாடல். குட் மார்னிங் நீல்கிரீஸ் தொடர்கிறது. இந்திய ஓவியக் கலைஞர்கள் உலக ஓவியக் கலைஞர்களை விட தங்கள் திறமைகளில் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல. இதில் எம்எஃப் உசைன், இவர் இந்தியாவின் பிகாசோ என்று புகழப்படுபவர். நவீன மற்றும் சமகால கலை வடிவங்களை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றவர். அம்ரிதா ஷெர்கில், ஒரு பெண் ஓவிய கலைஞர், நவீன இந்திய கலையின் முன்னோடிகளில் ஒருவனான இவர் இந்திய பெண்களின் அன்றாட வாழ்க்கையை தத்ரூபமாக தனது ஓவியங்களில் வரைந்து வண்ணம் தீட்டியவர். அபநீந்திரநாத் தாகூர், வங்காள கலைப்பள்ளியை உருவாக்கியவர். பெங்கால் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் என்பது இவரால் உருவாக்கப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூரின் மருமகனான இவர் இந்திய பாரம்பரிய பாணியை மீட்டெடுத்தார். ஜாமினி ராய், வங்காள நாட்டுப்புற கலைகளில் ஃபோக் ஆர்ட் இதில் உத்வேகம் பெற்று தனித்துவமான பாணியை இவரால் உருவாக்க முடிந்தது. எஸ் எச் ரசா, இந்திய தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பிந்து போன்ற வடிவங்களை மையமாக கொண்டு பல சர்வதேச ஓவியங்களை வரைந்தவர். நந்தலால் போஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பக்கங்களை தனது ஓவியங்களால் அலங்கரித்தவர். இந்திய பாரம்பரிய கலைக்கு அடித்தளம் அமைத்தவர்களில் முக்கியமானவர். இவர்களுள் ரவீந்திரநாத் தாகூர், நமது தேசிய கீதத்தை வழங்கிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களும் கூட மிக சிறந்த ஓவியர் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தனது 60வது வயதில் ஓவியம் வரையத் தொடங்கிய ரவீந்திரநாத் தாகூர் கற்பனை திறன் நிறைந்த நவீன ஓவியங்களை வரைந்து புகழ் பெற்றவர். இப்படி உலக அளவிலும் இந்திய அளவிலும் ஓவியர்களின் பட்டியலும் நீண்டு கொண்டே போகிறது. ஓவியக்கலை அப்படின்ற ஒன்ன நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஓரமாக தான் வச்சுருக்கோம். அதை எப்பவும் கூர்ந்து பார்க்க நாம் தவறியிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். பலருக்கு ஓவியங்கள் ஆர்வமாக இருக்கலாம். கலை மேடைகளில் ஓவியக் கலைஞராக சாதிப்பவர்களும் மற்றும் நடை மேடைகளில் ஓவியக் கலைஞர்களாக சாதிப்பவர்களும் கூட ஓவியர்களே. வாருங்கள், நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரசித்துவிட்டு அடுத்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடர்கிறது உணவே உன்னதம்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: உணவே உன்னதம்.

0: நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: மூச்சை நல்லா ஒரு மூக்கு வழியா உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் உள்ள நிறுத்தி அதுக்கப்புறம் இன்னொரு மூக்கு வழியா அந்த மூச்சை வெளியிடணும். இப்படி பண்ண போகும்போது என்ன ஆகும்னா, மூச்சு வந்து ரெண்டு வந்து லங்ஸுமே வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த பக்கவாதம் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க, ஒரு சைடு ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சைடு வந்து லங்ஸ் வந்து வீக்கா இருக்கு, செயல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நாடி சுத்தி பண்ண போகும்போது ரெண்டு வகையான லங்ஸுமே வந்து வலுவாக ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க மூச்சை நல்லா உள்ள இழுத்து மூச்சை நல்லா மெதுவா வெளியிடணும். நீங்க நார்மலா நம்ம மூச்சை என்ன பண்ணுவோம்னா, உள்ள இழுக்க போகும்போது வயிறு உள்ள இழுப்போம், மூச்சை வெளியே விடும்போது வயிறை வெளியே தள்ளுவோம். அப்படி இல்லாம மூச்சை நல்லா கவனமா கவனிச்சு மூச்சை நல்லா உள்ள இழுக்கிறப்போ வயிறை மெதுவா வெளியே தள்ளணும். மூச்சை வெளியே விடுறப்போ வயிறை நல்லா உள்ள அமுத்தணும். இப்ப என்ன ஆகும்னா, நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறப்போ வயிறை வெளியே தள்ள தள்ள தள்ள உங்க ஹெல்த் கண்டிஷன் தகுந்த மாதிரி பை பிராக்டிஸ்ல பண்ணுங்க. எடுத்தோடனே நான் மூச்சை உள்ள இழுக்கிறேன்னு நிறுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாம போயிடும். தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கிட்டினஸ் வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஹெல்த்ல சில காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். மெதுவா காத்த உள்ளுத்து மெதுவா காத்த வெளியிடுங்க. அந்த டைம் டியூரேஷன் வந்து நீங்க பை பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண நல்லா உள்ளுழுத்து மெதுவா வெளியிட போகும்போது உங்க லங்ஸ்க்குள்ள ஆள் மூச்சு நல்லா நடக்கும். இது ரெண்டு வகையான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வகையான பெனிஃபிட் வந்து, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண உங்க வாழ்நாள அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது, நீங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றப்போ உங்க வயிறோட சுற்றளவு வந்து இயற்கையாகவே கம்மியாகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இதை ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் பிராக்டிஸ் பண்ணலாம், எவ்வளவு டைம் வேணா பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப வீட்டுல நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 10 டைம் பண்ணலாமா, 20 டைம் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். இது மாதிரி பண்ணும் போது உங்க வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ரெண்டாவது, உங்க உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த உள்ள போற ஆக்சிஜனை வச்சுதான் அதோட ஆரோக்கியமே இருக்கு. நீங்க காத்த நல்லா உள்ள கொடுக்கறப்போ, நிறைய காத்து உள்ள போறப்போ எல்லா வகையான ஆர்கன்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே வந்து சீக்கிரமா நல்லா ரெடியாக இருக்கும், அதே மாதிரி மெயின்டைன் ஆக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால இந்த மாதிரியான எக்ஸசைஸ் நீங்க பண்ண போகும்போது லங்ஸ்ல இருக்கிற டாக்ஸிக் வெளியே வரும். உங்களுக்கு வந்து கபம் வந்து உள்ள நிறைய கட்டி இருக்கு அப்படின்னா, தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் நீங்க வந்து சுவா

சுவாசிக்கிறப்போ உள்ள இருக்க கபம் எல்லாம் வெளியே வர்றது நல்லது. பாடியில கபம் வந்து ஓரளவுக்கு இருக்கிறது நல்லது. ஏன்னா வெளியிருக்கிற அழுக்கெல்லாம் உள்ள போறப்ப அந்த கபம் வந்து உள்ள வாங்கி வச்சுட்டு சளியா வந்து அதை வெளியே தள்ளும். அடிக்கடி அந்த மாதிரி கோல்ட் ஆகுது, இயற்கையாவே எனக்கு சரியாயிருதுன்னா நல்ல விஷயம்தான். எனக்கு கோல்ட் ஆகுது, கோல்ட் ஆச்சுன்னா எனக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா அதுக்கு தேவையான இயற்கையான முறையில நிறைய மருத்துவங்கள் இருக்கு. அதே மாதிரி சாப்பாட்டு பழக்க வழக்கம் இருக்கு, அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு அந்த அழுக்கு வெளியே வரக்கு நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கோவிட் டைம்ல வந்து கபசீர குடிநீர் வந்து குடிச்சிருப்பாங்க, உள்ள இருக்க கபம் வந்து வெளியே வரக்கு வந்து அது சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். அந்த கபம் சீர குடிநீர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு முடியும்னா அதை நீங்க வந்து கபம் இருக்க டைம்ல எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்கு, நீங்க தேடி அதோட தெரிஞ்சவங்க கிட்ட அது சம்பந்தமா கேட்டுக்கிட்டு அதை நீங்க எடுத்துக்கிறப்ப அந்த கபம் வெளியே வரக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சாப்பாட்டு வகையில பாத்தீங்கன்னா விட்டமின் சி சொல்லுவாங்க, எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், அந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறப்போ உங்க லங்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி லங்ஸுக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அதை எடுத்து நீங்க சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். அதே மாதிரி லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். அந்த திராட்சை கொத்து வந்து லங்ஸுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். நேச்சுரலா கிடைக்கும்னா கிரேப்ஸ் வந்து அந்த மாதிரி கிடைச்சதுன்னா உங்களுக்கு செட் ஆகும்னா அது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரை கிரேப்ஸை ஓரளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து கொட்டையோட இருக்கணும், கருப்பு திராட்சையா இருக்கணும், கொட்டையா இருக்கணும், நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு நல்லா நீங்க மின்னுட்டு அதை நீங்க முழுங்கலாம். அது வந்து உங்க லங்ஸோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து லைட்டா வாஷ் பண்ணிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி நீங்க குடிக்கலாம். அதுல எதுவுமே ஆட் பண்ணாம கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு காலையில நீங்க குடிக்கலாம். உங்களுக்கு எப்ப வேணுமோ குடிக்கலாம், இல்ல லைட்டா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி குடிக்கலாம், நிறைய ரூம் டெம்பரேச்சர்ல குடிக்கிறனாலும் குடிக்கலாம். இப்படி நீங்க குடிக்கிறப்போ லங்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும். அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், சளி பிடிச்சதுன்னா அது நல்லது, ரன்னிங் நோஸ் வந்தா அது நல்லது, அந்த நாலேஜ் எப்பவுமே எடுத்துக்கோங்க. சளி பிடிச்சதுன்னா அந்த சளி வெளியே வரக்கான ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட், சளியை வெளியே வரக்கான ப்ராசஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா லங்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும். சில பேத்துக்கு வந்து வெஜிடபிள்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன், சூப்பு மாதிரி எடுத்துக்கிறேன், குறுமிளகு எடுத்துக்கிறேன், அது மாதிரி எடுக்கிறப்போ லங்ஸில் இருக்கெல்லாம் வெளியே வருது. தாராளமா நீங்க எடுத்து ஒரு குறுமிளகு மட்டும் எடுத்து நல்லா கடிச்சிட்டு நாக்கு கீழே வச்சுட்டு அந்த எசன்ஸ் மேல உள்ள கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கோல்டு சரியாகிறதுக்கு அது கூட சப்போர்ட்டிவா இருக்கும். காரசாரமா நீங்க சாப்பிடலாம், இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையெல்லாம் வந்து நீங்க சாப்பிட போகும்போது, சூடா சாப்பிட போகும்போது நீங்க அழுக்கு வெளியே வரக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மிளகு ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட போகும்போது அழுக்கு வெளியே வரக்கும் லங்ஸு சுத்தமாகறக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது லங்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். லங்ஸ் சம்பந்தமான எக்ஸசைஸ் பண்ணும்போது லங்ஸோட ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும், நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கும், இது மாதிரி நிறைய வகையில் உங்களுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். இன்றைக்கு கிடைச்ச தகவல்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, அந்த தகவல் மூலியமா நிறைய பெனிஃபிட்ஸ் ஆகுங்க. இதை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்க எடுத்து அப்ளை பண்றங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க சொன்னா கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நான் கொடுத்த தகவல் எல்லாமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நான் நம்புறேன். சீக்கிரமா நீங்க ஆரோக்கியம் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.

நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல்நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பிரபலமான ஓவியர்களை பற்றி நம்ம சில தகவல்களை பகிர்ந்துட்டுருக்கோம். அடால்ஃப் ஹிட்லர் இந்த பேரை இப்போ சொல்லும்போது என்ன, இது ஓவியர்களோட பேர்களை சொல்கிற இடத்துல ஹிட்லரோட பேரை சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தோணும். சர்வாதிகார ஒரு ஆட்சிக்கு யாரை உதாரணமாக சொல்ல முடியும் அப்படின்னா ஹிட்லர் அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு பேர். இரண்டாம் உலக போர் நடக்க முக்கிய காரணமாக இருந்தவர், பல்லாயிரக்கணக்கான மக்களை இராணுவத்தின் மூலம் கொன்று குவித்தவர், இப்படி கொடூர மனம் கொண்ட ஹிட்லர்

ஓவியம் வரைவதை முறையாக கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் தந்தையிடம் சொன்னார் ஹிட்லர். தந்தை அவரது விருப்பத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஹிட்லர் தானே ஒரு விரும்பிய ஒரு படிப்பில் சேர்த்து விட்டார் அவரது தந்தை. விருப்பம் இல்லாமலேயே படித்து முடித்தார் ஹிட்லர். குடும்ப தேவைக்காக இராணுவத்தில் சேர்ந்தார். பின்பு தந்தை இறந்த பிறகு ஓவியக் கல்லூரியில் சேர விண்ணப்பித்தார். இப்படி இவருடைய ஓவிய பயணம் தொடர்ந்தது. 2014 வாக்கில் வரலாற்றின் பக்கங்களில் வில்லன் என்று பெயர் வாங்கிய ஹிட்லரின் ஓவியங்கள் ஆஸ்திரிய நாட்டின் பண்ணை வீடு ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டனவாம். இந்த ஓவியங்கள் 1908 ஹிட்லரால் வரையப்பட்டவை என்கிறது தகவல். இத்தனை ஆண்டுகள் கழித்து உலகத்தின் பார்வை இந்த ஹிட்லர் வரைந்த ஓவியங்களின் மீது விழுந்திருக்கிறது.

ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் யோகி சேகர் சுனிதா சாரதி குழுவினர் பாடியது பிரதர் படத்திலிருந்து ஒலித்தது. கேட்ட அந்த பாடலோடு இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும்.

திரைகாரம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியாக இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வானொலி நம் வாழ்வின் ஒளி என உரைப்பர் பலர், அவர்களுள் ஒருவரை சந்திக்கலாமா?
2: நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னோடி விவசாயி, அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக திருச்சிராப்பள்ளி வானொலியின் நேயரான ஆர் திருநாவுக்கரசு ஐயாவை சந்திக்க போகிறோம். ஐயா வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: ஐயா

0: வானொலியோட உங்களுடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டதுங்க?
1: நான் சிறு வயதுலேருந்தே வேளாண்மை சார்ந்த உபதிகளில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அப்போது நம்ம புது புதுதாக தொழில்நுட்பம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வானொலின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முத முத வாழ்வு செட்டு, எங்கள் அண்ணன் ஒன்றா இருக்கும்போது வாழ்வு செட்டு ஏரியெல்லாம் கட்டி ஒரு மாதிரியாக பந்தாக வச்சுருப்போம். அப்புறம் வந்து குடும்பம் பிரிஞ்சு போனோன்னே அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டார். மறுபடியும் செட்டு நான் வாங்கினேன். வேளாண்மை துறையில் என்னை வந்து உழவுருவாத குழு அமைப்பாளராக நானாக சேரல, அவங்களாவே நான் கருத்தாக சொல்லுவேங்கிறதுனால அவங்களே சேர்த்து விட்டாங்க.
0: வானொலி விவாத குழு
1: அமைப்பாளர்
0: என்னங்க பண்ணுவீங்க?
1: அமைப்பாளர்னா நான் ஒரு 60 விவசாயிக்கு வேளாண்மை தொழில்நுட்பங்களை அப்பப்ப சொல்லணும். எங்களுக்குன்னு திருச்சினாப்பள்ளி வானொலியில வாரத்துக்கு ஒரு நட புதன்கிழமை காலம் வர 6:30 வரும். அன்பு அந்த விரிவாக்க பணியாளர்களே, உழவர் விவாத குழு அமைப்பாளர்களே, தற்போது பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கு தாழ்வான பகுதியில் நெல் பயிர்கள் முழுவி இருக்கின்றது. இதை சரி செய்வதற்கு நீரை உடனே வடிகட்ட வேண்டும். 2 கிலோ யூரியாவுடன் 1 கிலோ ஜிங்க் சல்பேட் கலந்து வேர் மூலமாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே நம்ம வந்து இலை ஒழிவு ஊட்டமாக செலுத்தி அதை திருப்பி கொண்டு வரணும்.
0: இந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்லுவாங்க. இப்ப கிட்ட ஒரு 60 விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க அந்த செய்தியை கொண்டு போய்
1: சொல்லணும்.
0: இதெல்லாம் எந்த ஆண்டு நடந்ததுங்க?
1: இது ஒரு 30 வருஷம் இருக்குங்க. எங்களுக்கு 20 கார்டு இல்ல அமைப்பாளர்களும் கொடுப்பாங்க, எனக்கு 40 கார்டு கொடுப்பாங்க. 40 கார்டையும் தாண்டியும் எழுதுவேன். அப்பப்ப எழுதி சந்தேகம் கேட்கறது மக்கள் பதில் வரும்.
0: உங்களுடைய சந்தேகங்கள் என்ன இருக்கோ அதை எழுதி அனுப்புவீங்க. அந்த சந்தேகங்களை வந்து நிகழ்ச்சியின் மூலமாகவே பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா இது எந்த வகையில உங்களுக்கு உதவிகரமா இருந்துச்சுங்க?
1: நமக்கு வந்து ரேடியோ நிலையத்திலிருந்து வருகிறது உண்மையான ஆழமான கருத்துக்கள்,
0: நம்பகத்தன்மை. வானொலியில உங்களுக்கு இருக்கு.
1: நிச்சயமா
0: அந்த வானொலி மூலமா வந்த தகவல்களால உங்களுடைய விவசாய முறைகள்ல வந்து மேம்பட்டு இருக்கு.
1: அது கூட என்னுடைய மதிப்பு கூடி இருக்கு. எல்லாத்தையும் பேசும்போது சாதாரண சூழ்நிலை தொடர்ந்து ரேடியோ கிளியா நீ பெரிய ஆயிலான.
0: இப்ப வந்து ஏதோ ஒரு முறை, இந்த முறை வந்து வானொலியில சொன்னாங்க, அதை நான் பின்பற்றினேன், அதனால என்னுடைய விவசாயம் வந்து சிறந்தது அப்படின்னு ஏதாவது உங்க நினைவுக்கு வருதுங்களா?
1: அதாவது நாம் எந்த வேளாண்மை செய்தா இருந்தாலும் அடிப்படை மண். இந்த மண் வந்து நல்லா குணாதிசயங்கள் உள்ள மண்ணா இருந்தா தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்கும். அப்படியே இருக்கணும்னா 6 மேல 8 கீழே இப்படி இருந்தா நல்ல மண்ணா அர்த்தம்.
0: பிஹெச்
1: அந்த மண்ணோட காரமேல தன்மையை பற்றி பேசுறேன். நாகப்பட்டினம் ஏடிய வாட்டாக்குடி சுந்தரன் பேர். நாகப்பட்டினம் போனால் அப்படியே போறது, அப்படி திருநாவரசே இங்கே வந்து உட்காரு உட்காங்க. இந்த எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாரு. எங்கே போனாலும் இதுக்கு ஒரு முக்கிய தத்துவம் இருக்கு. ஏன்னா இந்த திருச்சி வானொலியில் சொல்லி கொடுத்தது தான் ஆழமாக பதிஞ்சு போச்சுன்னா. அப்புறம் வந்து மின்சாரம் சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு சிக்கல் ஈபியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஊர்கலத்துக்கு. நான் போனேன். முதல் தலைப்பு என்ன பேசணும்னா மின்சாரம் சிக்கனம் பண்ண கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னு. எது தேவையோ அது உடனே பட்டிக்கிறது.
0: நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படுது, மின்சாரமும் சேமிக்கப்படுது.
1: பொதுவாக விழாக்களுக்கு வந்து இன்ட்ரெஷன் வைப்பாங்க, அதில் வந்து என் பேர் ஊர் இருக்காதுங்க. நான் என்ன செய்வேன், அந்த விவசாயிகள் வந்து எதில் ஈடுபாடு இருக்காங்களோ அதுக்கான வார்த்தைகளை நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படின்னு எழுதுவேன். சில பேர் கறவை மாடுகள் வச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னு வைங்க, பல்லின்றி சொல்லில்லை பசு புள்ளின்றி பால் இல்லை. அப்புறம் அந்த மர இதில் ஈடுபாடுகள் இருந்தாங்கன்னா வெட்டி கெட்டது வந்து வெட்டாம கெட்டது பூவரசு.
0: இந்த பேச்செல்லாம் கூட வானொலி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கும்.
1: அதுவும் ஒரு பக்கம் தாங்க.
0: விவசாயம் மட்டுமல்ல
1: எல்லாம்
0: ஒரு உடல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது தவிர வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப சில போட்டிகள், அதாவது வந்து பயிர் வளர்ச்சி போட்டி அப்படின்னு சொல்லி அரசு நடத்துவாங்க.
1: ஆமாங்க.
0: அந்த போட்டியில எல்லாம் கூட நீங்க நடுவரா இருந்திருக்கீங்களா?
1: ஆமாங்க ஆமாங்க. ஒரு 14 வருஷம் சீர்காழியும் 1000 பக்கம் கொடுத்துருக்கீங்க. பல பேருக்கு பல லட்ச பரிசுகளையும் வாங்கி.
0: வானொலி கேட்பது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்ததுங்க?
1: விவசாயிகளை ஊக்குவிக்கிறது.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, வானொலியோட உங்களுடைய தொடர்பை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க.
2: வானொலியுடனான தனது நீண்டகால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் நேயரும் தேர்ந்த விவசாயியுமான நிர்த்தனமங்கலம் ஆர் திருநாவுக்கரசு அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். 60 வந்து மனதில் நீங்கா உருவம் பெற்ற வானொலியே, நீயே என் வாழ்வின் ஒளி என கவிஞர்கள் சிலர் அணிவகுத்து வருகின்றனர். முதலில் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
3: நினைவு தெரிந்த நாள் முதலாய் நீயே என் காதலி, வெகு நாட்களாய் உன்னை பார்த்ததில்லை, ஆனால் எப்போதும் உன் குரலை கே

0: கேட்டதுண்டு. பாடல்கள் பலவற்றை கற்றுத்தந்தாய், வகை வகையாய் பல செய்தி சொல்லித்தந்தாய். வயலும் வாழ்வும், உழவர் உலகம், பூவையர் பூங்கா என பொங்கும் பல நிகழ்வு சொன்னாய். நீங்கள் கேட்டவை உங்கள் விருப்பம், நெகிழும் தேன் கிண்ணம் என நாங்கள் கேட்டதெல்லாம் காதுகளில் ஊட்டிவிட்டாய். நாங்கள் கேட்காததும் காதுகளில் ஊட்டிவிட்டாய். காதல் கோட்டையே உன்னால்தான் கட்டப்பட்டதோ? ஆண்டுகள் பல ஆனாலும் அடியே உன்மேல் மோகம் குறையவில்லை. அகில இந்திய வானொலியே, என் நினைவு தெரிந்த நாள் முதலாய் என்றும் நீயே என் காதலி.
1: அடுத்து கவிஞர் மகாசுந்தர் அவர்கள்.
2: வானின் வழி தேனின் மொழி நாளும் ஒளி பரப்பும், காதின் வழி கருத்தின் வழி இதயம் தனி நிரப்பும். முந்தி பிறந்த வானொலியே, சிந்தை மகிழ்விக்கும் தேனொலியே, பாமரர்க்கும் தமிழ் சுவையை கொண்டு சேர்த்தவளே, ஊடகங்களுக்கெல்லாம் மூத்தவளே, மொழி காத்தவளே, வானொலி தாயே வணக்கம். வானொலி செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு.
1: அடுத்து கவிஞர் மாலதி அவர்கள்.
3: ஒலியால் உலகளந்த ஊற்று, மந்திரம் வைத்து பல கருத்தை பகிர்ந்து வந்த காற்று, கடந்த தூரம் கவனிக்க கானம் இசைத்த மெட்டு, மிதிவண்டி பெட்டிக்குள் மிதமாய் ஒலித்திடும் சுட்டு, காட்சிகளை விரிவு செய்யும் சின்னஞ்சிறு பட்டாசு, விரும்பிய நபருக்கெல்லாம் விருப்பப்பாட்டை விதைத்த மத்தாப்பு, வரப்பு மேட்டிலும் மேய்ச்சல் நிலத்திலும் காஷ்மீர் பூந்தோட்டம், தொண்டை கரகரத்தால் நீலகிரி தைலம் ஒரு சொட்டு, பாடும் பாட்டு கரகரத்தால் அதன் மேல் ஒரு தட்டு, அடுக்கலையில் இன்றும் அளவான ஒரு சிட்டு.
1: தொடர்ந்து கவிஞர் மைதிலி கஸ்தூரி ரங்கன் அவர்கள்.
4: தாய் எனக்கு சோரூட்டிய போது தமிழ் ஊட்டிய சேடியோ, இதயம் கனத்த போதெல்லாம் இசையால் இறகு தைத்த வானம் பாடியோ, வனமுதிர்த்து குயில்கள் கூட இங்கு வருவது உன்னை தேடியோ, வைகரை துயிலெழுப்பி வாழ்வெல்லாம் உடனிருந்து கரம்பிடித்து கூட வரும் ஆல் இண்டியா ரேடியோ, இந்திய மனங்களை பிரதிபலிக்கும் ஆடியோ, இன்னும் பல நூறாண்டு வாழ்க நீ பாராண்டு.
1: நிறைவாக கவிஞர் நேசன் மகதி அவர்கள்.
5: அகில இந்திய வானொலி, அது எங்கள் காதுக்குள் நுழைந்து இதயம் வருடும் காதலி, ஆகாயத்தில் இருந்து சொட்டும் தேன் குரல் நீ, ஆதலால் ஆகாஷ வாணி நீ. தமிழ் நிலத்தில் வளம் கூட்டி கடலில் கலக்கிறது காவிரி ஆறு, காற்றலைகளில் பரவி மக்கள் மனங்களில் கலக்கிறது AIR ஆல் இந்தியா ரேடியோ. வீட்டுக்கு ஒரு வானொலி பெட்டி இல்லாத அந்த காலத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் ஒலிபெருக்கியில் நுழைந்து எங்கள் காதுகளை தேடி வந்து செய்தி சொன்ன வானொலியே, உலகமே கையடக்க கைபேசிக்குள் கத்திக் கொண்டிருக்கும் இந்நாளில் குயிலோசையாய் ஒலிக்கிறது உனது குரல். திருவள்ளுவர் காலத்தில் நீ இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பார், அகில இந்திய வானொலி இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று. இத்தனை சிறிய பெட்டிக்குள் எப்படி மனிதர்கள் உள்ளே இருந்து பேசுகிறார்கள் என்று சிறு வயதில் வானொலி பெட்டியை உற்று பார்த்த என்னை இன்று என் குரலையும் பதிவு செய்ய வைத்த அகில இந்திய வானொலியே, உன்னை நான் வணங்குகிறேன். கலப்பை மாட்டோடு களனிக்கு செல்லும் உழவனின் வயல் வரப்பில் அமர்ந்து வயலும் வாழ்வும் பாடமெடுத்து பசுமை புரட்சி செய்த அகில இந்திய வானொலி, அது இம் மண்ணின் ஒளி. பண்பலைகளில் ஓயாது ஒளிக்கட்டும் உனது குரல், செந்தமிழர் வாழ்வில் என்றும் மாறாது இருக்கட்டும் உன் நிகழ்ச்சி நிரல்.
1: கவிமழையில் குளிர்வித்த கவிஞர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வானொலியும் நானும் என்று தனது நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள்.
6: நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BOL மாணவனாக படிக்கின்ற காலத்தில் நானும் 2-3 மாணவர்களும் லலித கலைகளை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு திருச்சி வானொலி நிலையத்தில் அழைத்தார்கள். அதுதான் முதல் நான் வானொலிக்கு வந்த வாய்ப்பு. அப்போது வானொலி நிலையம் இப்பொழுது பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலை இருப்பதற்கு பக்கத்தில் ஒரு தியேட்டர், ராக்ஸி தியேட்டர் என்று ஆங்கில படங்கள் தான் ஓடும். அந்த தியேட்டருக்கு நேர் எதிர்ப்புறத்தில் கொஞ்சம் மேடான பகுதியில் பெரிய ஓட்டு கட்டடம், அந்த ஓட்டு கட்டடத்தில் தான் ஆல் இந்தியா ரேடியோ நிலையம் இருந்தது. முதன் முதலாக அப்போதுதான் நான் வானொலியில் பேசினேன். அதற்கு பிறகு பலகாலம் ஆங்கிலத்தினும் தமிழிலும் பேசுவதற்கு எனக்கு இங்கு வாய்ப்பு ஏற்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், அதுல நான் வந்து ஆங்கில பேராசிரியராகவும் அந்த தொலைநிலை கல்வி இயக்குநரகத்தின் துணை இயக்குநராகவும் பணிபுரிந்தேன். அப்பொழுது எங்களுடைய தொலைநிலை கல்வி மாணவர்களுக்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொற்பொழிவாற்றுவதற்கு நாங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து இங்கு சொற்பொழிவாற்றுவோம். அதுவும் எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு சமயத்தில் புலவர் பேராசிரியர் இலக்குவனார் தலைமையில் பொங்கல் விழா கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதில் நான் பேசும்பொழுது விவசாயம் என்ற ஒரு சொல்லை சொன்னபொழுது அவர் இடைமறித்து வேளாண்மை என்று சொல்லுங்கள் என்று என்னை சிரித்துக்கொண்டே திருத்தினார். அப்பொழுது நான் மாணவனாக இருந்தவன், நானும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் எனது பேச்சை திருப்பி நான் பேசினேன். அது பொங்கல் விழா கருத்தரங்கு. ஒரு சமயம் குவிஸ் புரோகிராம் நடத்துவதற்காக வந்தேன். ஒரு சமயம் எட்வின் ஆர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி பற்றி ஒரு மணி நேர சொற்பொழிவாற்றினேன். அதற்கு முன்னெல்லாம் வானொலி ஒரு ஜேர்னல் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஆர்வமாக வீடுகளில் வைத்துக் கொண்டு டாக்குமெண்ட பாக்குற மாதிரி பார்த்து பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்ப்பார்கள். என்னுடைய பொங்கல் விழா பற்றிய கட்டுரையும் ஒன்று அந்த இதழில் வெளியாகி இருக்கிறது. 15 நாளைக்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். திருச்சி வானொலியிலே தொடர்புங்கிறது இப்ப நான் சொல்ல போனா 70 வருஷம் அனுபவம் நான் சொல்லணும். நேயர்கள் நினைக்கலாம் 70 வயசு அனுபவம் என்ன வயசு இந்த அளவுக்குன்னு நினைக்கலாம். நான் 90 தாண்டிட்டேன். பொழுதுபோக்கு காரணத்துக்காக நாடகம் இசை எல்லாம் நடத்தினதோடு கூட விவசாயத்துக்கு வேண்டிய ஏராளமான கருத்துக்களை ஜனங்களுக்கு சொல்லிச்சு. கிராமங்கள்ல ஒரு தனி இடத்துல பஞ்சாயத்து போர்டு சார்பாக வானொலி வச்சிருப்பாங்க. அதுல 6:30 7 மணிக்கு மேல விவசாயிகள்லாம் வயலுக்கு போயிட்டு வந்து சாவகாசமா உட்கார்ந்து கேட்பான், எந்த பயிரை பயிரிடுறது, அதனுடைய பருவ காலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த விவசாயத்துக்குன்னு இங்க வானொலியில இருந்த அதிகாரிகள் நினைக்கிறேன் அவங்க பேசுற பேச்ச ஆர்வமாக மக்கள் கேட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். பொதுமக்களுக்கு அதுவும் கிராம சூழலில் உள்ளவர்களுக்கு வானொலி அளவு கடந்த ஒரு செய்தி திரளாக இருந்தது. அந்த அறிவு திரள் என்பது எழுத படிக்க தெரியாத கிராமங்களினுடைய சிந்தனைக்கும் சென்றது. ஒரு அரிய பெரிய பணி, மக்களுக்கு நிரந்தரமாக தொண்டு புரியக்கூடிய ஒரு அருமையான சாதனம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். நன்மை மட்டுமே செய்து கொண்டிருந்த வானொலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்.
1: மக்கள் நலம் நாடும் வானொலியை வாழ்த்தி மகிழ்ந்தார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள். வானொலியே, உனது நூற்றாண்டை நோக்கிய பயணம் என்பது அனைவருக்குமான, ஏன் அனைத்திற்குமான நலனை உள்ளடக்கிய உன்னத பயணம். உனது பயணத்தில் திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் அறிமுகமானோம். அன்று முதல் வானொலியே உன்னால் காலையில் துயில் களைத்தேன், நாள் முழுதும் உயிர் வளர்த்தேன், இரவின் மடியில் கண்ணயர்ந்தேன், இது என்றும் தொடர காற்று அலைகளிடம் பணிந்தேன். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:00.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ரெட்ரோ ராகங்கள்.

0: அலைகள் ஓய்வதில்லை படத்தின் பாடலை கேட்டீர்கள். இளையராஜாவின் இசையில் வைரமுத்து எழுதிய பாடல் வரிகள். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினரின் குரல்களில் ஒலித்தன.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, RBI சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

ரெட்ரோ ராகங்களில் அழகன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல். புலமைப்பித்தனின் பாடல் வரிகள் கீரவாணி மரகதமணியின் இசையில் ஒலித்தன.

0: நேரம் 9:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்.
4: ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது. மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது.

0: இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணாருன்னா, அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த மூணு குளங்கள்லையும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை. அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவித்தாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த ரெண்டாவது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா, அவங்கெல்லாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த மூணு வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா, அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார். டிக்கெட்டை அடித்து கொடுத்தார். குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது. ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது, மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சுருக்குது. மக்களும் அதில் வந்து குளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா, அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர். அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. ரெண்டாவது குளம் தான் சாராய கடை. இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட். இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது, அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறது இல்லை. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகுவம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது. காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில், என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுங்கிட்டது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களா அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 9:15. நேர்களை, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. கத்தரிக்காய் கிலோ 39 ரூபாய், வெண்டைக்காய் 44 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 44 ரூபாய், ஆப்பிள் ரகம் 50 ரூபாய், அவரை 100 ரூபாய்.

புடலங்காய் 44 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பூசணிக்காய் கிலோ ஒன்றுக்கு 18 ரூபாய்க்கும், அரசணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 முதல் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 58 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 27 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய். மரவள்ளிக்கிழங்கும் மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு 30 முதல் 45 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 45 ரூபாய், நூல்கோல் 35 ரூபாய், டர்னிப் 30 ரூபாய், முட்டைகோஸ் 25 ரூபாய், காலிஃப்ளவர் 40 முதல் 45 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 170 முதல் 180 ரூபாய், இஞ்சி 130 ரூபாய், கரி பீன்ஸ் 70 ரூபாய், புஷ் பீன்ஸ் 50 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 110 முதல் 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கலர்கோஸ் 25 ரூபாய், குடைமிளகாய் 50 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், புரோக்கோலி 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், கொத்தமல்லி 80 ரூபாய், புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் யாவும் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 முதல் 30 ரூபாய், மக்காச்சோள கதிர் 25 முதல் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 140 முதல் 150 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் ரகம் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 35 முதல் 40 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவல்லி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், அன்னாசி பழம் 80 ரூபாய், முலாம்பழம் 50 ரூபாய். நேர்களே, இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக.

0: நேரம் 9:20. தொடர்கிறது சாதனை சிற்பிகள்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இன்று
2: கிரிக்கெட் வரலாற்றின் ஒரு மாயாஜால சுழற்பந்து வீச்சாளர் EAS பிரசன்னா அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இந்திய கிரிக்கெட்டின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் 1960 மற்றும் 1970களில் உலகையே அச்சுறுத்திய 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் இருந்தனர். அதில் மிக முக்கியமானவர் ஈராப்பள்ளி அனந்தராவ் ஸ்ரீனிவாஸ் பிரசன்னா. பேட்ஸ்மேன்களின் மனதை படிப்பதிலும் அவர்களை தனது சுழற்பந்து வலையில் சிக்க வைப்பதிலும் இவர் ஒரு கில்லாடி. 1940 May 22 பெங்களூருவில் பிறந்தார் பிரசன்னா அவர்கள். இவரது தந்தை கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர். முதலில் படிப்பை படி, பிறகு கிரிக்கெட்டை பார் என்பது அவரது கண்டிப்பான உத்தரவு. இதனால் 1962 இந்திய அணியில் அறிமுகமாகி வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் சிறப்பாக விளையாடிய போதிலும் தனது பொறியியல் படிப்பை முடிக்க 5 கிரிக்கெட்டிலிருந்து விலகியிருந்தார். ஒரு இளம் வீரர் தனது புகழின் ஆரம்ப கட்டத்தில் படிப்பிற்காக விளையாட்டை துறந்தது மிகப்பெரிய தியாகம். 1967 மீண்டும் அணிக்கு திரும்பிய பிரசன்னா அவர்கள் முன்பை விட அதிக வலிமையுடன் பந்து வீசினார். பந்தை வானத்தை நோக்கி உயரமாக வீசி அது பேட்ஸ்மேனின் கணிப்பிற்கு முன்னரே தரையில் விழுந்து சுழலச் செய்வதில் அவர் நிபுணர். பந்தின் வேகம், கோணம் மற்றும் காற்று வீசும் திசை ஆகியவற்றை ஒரு கணித சமன்பாடு போல கணக்கிடுவார். அதனால்தான் இவரை சுழற்பந்து வீச்சின் பொறியாளர் என்று அழைப்பார்கள். ஒரு பேட்ஸ்மேன் இவரை அடிக்க முற்படும் போது இவர் மெலிதாக புன்னகைப்பார். அந்த புன்னகைக்கு அடுத்த பந்தே அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆவார். இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் வெளிநாடுகளில் சோபிக்க மாட்டார்கள் என்ற பிம்பத்தை உடைத்தவர் பிரசன்னா. 1967-68 ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து தொடர்களில் 4 டெஸ்ட் போட்டிகளில் 25 வீழ்த்தி இவர் சாதனை படைத்தார். நியூசிலாந்தின் ஆக்லாந்து மைதானத்தில் அவர் வீசிய அந்த ஸ்பெல் இன்றும் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு காவியமாக கருதப்படுகிறது. இவரது பந்துவீச்சை கண்டு ஆஸ்திரேலிய ஜாம்பவான் இயன் சாப்பலே வியந்து பாராட்டியுள்ளார். பிரசன்னா, பிஷன் சிங் பேடி, சந்திரசேகர் மற்றும் வெங்கடராகவன் இந்த நால்வரும் இணைந்து எதிரணிகளை திணறடித்தனர். பிரசன்னா பந்தை லூப் செய்வதில் வல்லவர் என்றால் சந்திரசேகர் தனது வேகமான சுழற்பந்தால் மிரட்டுவார். பிரசன்னா களத்தில் இருக்கும்போது ஒரு சதுரங்க வீரரை போல செயல்படுவார். பேட்ஸ்மேன் எப்போது தவறு செய்வார் என்று காத்திருந்து சரியாக அந்த இடத்தில் பந்தை வீசி விக்கெட்டை பறிப்பார். 1978 பாகிஸ்தான் தொடருக்கு பிறகு இவர் ஓய்வு பெற்றார். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. ஓய்விற்கு பிறகும் அவர் கிரிக்கெட்டை விட்டு விலகவில்லை. தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பல இளம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். சுழற்பந்து வீசுவது என்பது ஒரு கலை, அதை மூளையை பயன்படுத்தி விளையாட வேண்டும் என்று அவர் எப்போதும் கூறுவார். EAS பிரசன்னா அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், கல்வியும் விளையாட்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்பதுதான். ஒரு பொறியாளராக அவர் கற்ற பாடம் அவரை உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளராக மாற்றியது. இன்று T20 கிரிக்கெட்டில் பல சுழற்பந்து வீச்சாளர்கள் வந்தாலும் காற்றில் பந்தை மிதக்கவிட்டு பேட்ஸ்மேன்களை ஏமாற்றும் அந்த பிரசன்னா பாணி இன்றும் ஒரு தனித்துவமான பாடப்புத்தகமாகவே இருக்கிறது.
1: சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இதுவரை
2: இந்திய கிரிக்கெட் வரலாற்றின் ஒரு மாயாஜால சுழற்பந்து வீச்சாளர் EAS பிரசன்னா அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டோம்.
3: Podcast or viral reels ke show mein socho asli OG kaun hai? Boss, retro is the new cool aur India ka sabse pehla trend setter hai apna Akashvani. वही सुकून वाली वाइब, म्यूजिक और सॉलिड इन्फो पूरे 90 से नॉन स्टॉप ट्रेंडिंग. ट्यून इन करो क्योंकि लेजेंड्स कभी आउटडेटेड नहीं होते. आकाशवाणी 90 ईयर्स से इंडिया की ओरिजिनल आवाज.

நேரம் 9:24. ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

அந்த ஏழு நாட்கள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது அந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் எழுதி, மன்னிக்கவும், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல் அது.

0: எஸ் ஏ ராஜ்குமார் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். சௌந்தர்யன் எழுதி இசையமைத்த பாடல் அது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: நேர்களே, உங்களின் கவனத்திற்கு ஓர் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் அனுப்பியிருக்கும் தகவல் இது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செவித்திறன், பார்வைத்திறன், கடுமையான இயக்கத்திறன் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என 21 சிறப்பு பள்ளிகள் மற்றும் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி வேண்டுமா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு இதோ இப்போது உங்களுக்கு அருகில். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் இந்த சிறப்பு பள்ளி உதகை தாவரவியல் பூங்கா சாலையில் நடைபெற்று வருகிறது. 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு இந்த பள்ளிகளின் சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியர்களை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம் என தெரிவிக்கப்படுகிறது.

கீழ்வானம் சிவக்கும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் பாடலுக்கான இசை. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நீங்கள் பேச போகிற விஷயம் இதுதான். உங்கள் முதல் வேலை, முதல் சம்பளம், இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-9001-8, மற்றொரு எண் 8300-1919-1018, தொலைபேசி எண் 0423 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். நீங்கள் செய்த முதல் வேலை, முதல் சம்பளம், இது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

0: என் ராசாவின் மனசிலே படத்திற்காக எஸ் என் சுரேந்தர் சித்ரா குழுவினர் பாடியது இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா 60 ரூபா.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

கோவில் புறா படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது புலமை பித்தன் எழுதிய பாடல். இன்றைய ரெட்ரோ ராகங்களின் நிறைவு பாடல் இதோ.

ராஜபார்வை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. வைரமுத்துவின் பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. கேட்ட அந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 10 மணி. இப்போது கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
2: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் பங்கு பெறும் பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி.
1: மகளிர் மட்டும் நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில ஊட்டியில இருக்க ஒரு டூரிஸ்ட் பாட்டுக்கு வந்திருக்க மகளிரை சந்திச்சு பேச போறோம். அதோட அவங்களுக்கு பிடித்த பாடல்களையும் பிளே பண்ண போறோம். ஸ்டே டியூன்ட் ஊட்டி எஃப்எம் 101.8 மகளிர் மட்டும். ஹலோ, வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மல்லிகா.
1: ஓகே, எங்க இருந்து
3: வந்திருக்கீங்க? திருநெல்வேலியில இருந்து.
1: ஊட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமா?
3: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம்.
1: எப்படி இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
3: சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு.
1: யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
3: நாங்க வந்து எங்க குடும்ப புறமா வந்திருக்கோம். நாங்க எல்லாரும்
1: குடும்பம் மொத்தமுமா? எத்தனை பேரு?
3: நாங்க 50 பேர் வந்திருக்கோம்.
1: 50 பேர். ஓகே, எங்கெல்லாம் போயிருக்கீங்க? இங்க ஊட்டியில
3: எங்கெல்லாம்
4: போனோம்?
1: இல்ல, ஒரு ஒருத்தர பேசுங்க.
3: இல்ல, எல்லா பக்கமும் சுத்தி நல்லா பார்த்தோம், நல்லா இருந்தது.
1: ஓகே, பயங்கர ஜாலியா இருக்கீங்க, ரொம்ப கோஆபரேஷனா இருப்பீங்க போல. இங்க எங்க போனாலும் ஒன்னாதான்
3: போவீங்க? ஒன்னாதான் போவோம்.
1: இது வரைக்கும் எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
3: எங்கெல்லாம்?
4: திருப்பதி, திருவண்ணாமலை, பழனி, சமயபுரம்,
3: எல்லா பக்கம்.

0: நீங்க பார்த்த பிளேஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது.
1: ஊட்டி.
0: ஊட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, உங்க திருநெல்வேலி ஸ்பெஷல் என்னது? அல்வா. ஓகே, அல்வா உங்களுக்கு பண்ண தெரியுமா?
1: எங்க வீட்டுக்காரெல்லாம் பண்ணுவாங்க இல்ல, ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க பூராமே சமையல் குறிப்பு தான், எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க.
0: அவங்க நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனா சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம்ல பிளே பண்றோம்.
1: பிடிச்ச பாட்டு
0: இப்பதான் யாரோ ஒருத்தர் பாடின மாதிரி இருந்தது, நீங்க தான் நினைக்கிறேன் இல்லையா? அண்டை கக்கா கொண்ட கரின்னு ஏதோ பாடின மாதிரி தெரிஞ்சது. போட்டோக்கு போஸ் குடுக்க சொன்னா பாடிட்டு இருக்கீங்க. சரி, எனிவே ஒரு சாங்கே பாடுங்க, ஒரு டூ லைன்ஸ் பாடுங்க. அண்டங்கக்காவே போட்டுலாமா? சரி ஓகே, அன்னியன் படத்துல இருந்து அண்டங்கக்காவே பிளே பண்ணிடலாமா?
1: ஓகேமா.
0: ஓகேங்க, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பிரேமா.
0: என்ன பண்றீங்க மேம்?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு?
1: ரெண்டு பசங்க.
0: ஊட்டி ஃபர்ஸ்ட் டைமா?
1: ஆமா, இதான்
0: ஃபர்ஸ்ட் டைம்.
1: இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்?
1: நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு.
0: எத்தனை நாள் பிளான்?
1: இல்லை, நாங்கள் ஊட்டிக்குன்னு வரல, பொதுவாக திருப்பதிக்கு வந்தோம். திருப்பதிக்கு வந்து இங்கே நாலஞ்சு ஏரியா அப்படி பார்த்துட்டு போகிற மாதிரி, ஊட்டி அப்புறம் பழனி அப்புறம் சமயபுரம் அந்த மாதிரி வரிசையாக கோயில்கள் பார்த்துட்டு போகிறோமா. அஞ்சு நாள் டூர் மாதிரி வந்திருக்கோம்.
0: ஐம்பது
1: பேர் வந்திருக்கோம்.
0: ஐம்பது பேர்
1: பஸ் ஃபுல்லாக. ஆமாம்.
0: எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க?
1: இல்லை, போகிற இடங்கள்ல அங்கங்கே ரூம் எடுத்து தங்குற மாதிரி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரில் ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கோம்.
0: பரவாயில்ல, எல்லாரும் கோஆப்பரேட்டா இருக்காங்களா?
1: ஆமா, ஒரே ஊருக்காரங்க.
0: ஆனுவல் பிளான் பண்ணுவீங்களா இந்த மாதிரி?
1: ஆமா, வருஷத்துல ஒருத்தர் போறோம். எல்லா மாசம் இந்த சித்திரை மாசம் லீவ் வரும்ல, அதை கனெக்ட் பண்ணி எல்லாருமே வருவோம்.
0: ஓ, இயர்லி ஒரு ட்ரிப் போடுற
1: அந்த மாதிரி.
0: சரி, சொல்லுங்க மேம், நீங்க போன பிளேஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்ன சொல்வீங்க?
1: திருப்பதி.
0: திருப்பதி ரொம்ப பிடிக்கும்.
1: திருப்பதி அங்க சாமி தரிசனம் பண்ணது.
0: திருப்பதி போனா திருப்பம்,
1: ஏதாவது லைஃப்ல அப்படியாவது திருப்பம் வரும் தான் அந்த மாதிரி போயிட்டு வந்தோம். அப்புறம் இங்கேயும் போட்டிங் போனதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஊட்டியில. மற்ற இடமாவது நமக்கு கோயில்கள் தானே போறோம், இங்க ஊட்டியில இந்த பூங்கா இந்த மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
0: பெண்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆண்களுக்கு அதிகமா பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ஃபேமிலியில?
1: எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே சமமான பொறுப்பு இருக்கணும், அப்பனா மட்டும்தான் ஃபேமிலிய ரெகுலரா ரன் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும், ரெண்டு பேருக்கும் ஈஸியா இருக்கும்.
0: அதிக பொறுப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: நம்மளுக்கு தான், நம்ம தான் எல்லாத்துலயும் ஓரளவுக்கு கரெக்டா
0: அட்மினிஸ்ட்ரேஷன்
1: அந்த மாதிரி
0: நினைக்கிறேன்.
1: பெரும்பாலும் அவங்களோட யோசனை வேற மாதிரி இருக்கும், நம்மளோடது வேற மாதிரி இருக்கும். சோ நம்ம எடுக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: தேங்க்யூ சோ மச்ங்க, ரொம்ப ஸ்வீட்டா பேசுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: ஜெய்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சாங் எது போட்டாலும் ஓகே தான்.
0: அவங்க சாங் எது வேணா போட்டுடலாமா? சரி, தேங்க்யூ சோ மச்.
1: ஓகே, தேங்க்யூ. Doom shak doom doom doom shak doom shak doom doom doom

0: ஹலோ, வணக்கம்ங்க. உங்க பேர்?
1: என் பேர் மகராசி. வணக்கம்.
0: ஓகே, உங்க சொந்த ஊர்?
1: என் சொந்த ஊர் நேட்டிவ் பிளேஸ் வந்து உடன்குடி, திருச்செந்தூர் பக்கம்.
0: என்ன பண்றீங்க மேம் நீங்க?
1: நான் வந்து ஒரு என்ஜிஓ ஸ்டாஃப்.
0: லேடிஸ் எல்லாம் கோஆர்டினேஷன் பண்றதெல்லாம் நீங்க தான்?
1: நாங்க தான்.
0: என்னென்ன பண்றீங்க? மகளிர் வச்சு,
1: கிரெடிட் லிங்கேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பேங்க் மூலமா. அது போக சைல்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். வேற நபார்டு வாட்டர் ஷெட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்ப திருநெல்வேலியில இருந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க.
1: வந்து எங்க ஆன்டி இருக்காங்க அந்த ஊர்ல இருந்து, அவங்க கூட நான் வந்திருக்கேன்.
0: அவங்க கூட நீங்க ஜாயின்
1: பண்ணிருக்கேன்.
0: பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயம்னா நீங்க என்ன
1: சொல்ல? பெண்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, நம்ம அடுத்தவங்கள சார்ந்து இருக்காம தற்சார்போட இருக்கணும். நம்மள நாமளே கொண்டு போறக்கூடிய அளவுக்கு மேனேஜிங் லெவல்ல நாம இருக்கணும்.
0: செல்ஃப் டிபெண்டா
1: இருக்கணும்.
0: சூப்பர் சூப்பர் மேம், தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு பிடிச்ச சாங் இருந்தா சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம்ல
1: இதுல எனக்கு பிடிச்சது வந்து ஒவ்வொரு பூக்களுமே.
0: ஓகே, ஆட்டோகிராஃப் படத்துல.
1: ஆமா.
0: ஓகே, பிளே பண்ணிடலாமா?
1: பண்ணிடலாம்.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ.

0: ஹலோ, உங்களை பத்தி சொல்லுங்க.
1: சங்கீதா, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம்.
2: பவித்ரா ஃப்ரம் கோயம்புத்தூர்.
0: எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: ரெண்டு பேர். எங்க இருந்தா கிளம்பிடுறீங்களா?
1: அப்படியே சுத்த வேண்டியது, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான் பிளேசஸ் அப்படி.
0: ஓ, வீட்டுல ஒண்ணும் சொல்றது இல்ல?
1: இல்ல, எது சொல்ல மாட்டாங்க.
0: ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா? ரெண்டு
1: பேரும்
0: சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா?
1: இல்ல இல்ல, இப்பதான் காலேஜ்ல இருந்து.
0: காலேஜ், எந்த காலேஜ் படிக்கிறீங்க?
1: சவுதியில இருக்கிறவரு. அவர் வந்து உனக்கு பிடிச்ச லைஃப் நீ வாழ, ஆனா
3: ஒரு கம்பெனி
1: கண்ட்ரோல்
0: இருக்கும். என்ன கலாட்டாஸ் பண்ணிருக்கீங்க
3: காலேஜ்ல? போனது கலாட்டாவா?
0: நடக்குதுங்க. ஓகே, கிட்ஸ் இல்லையா உங்களுக்கு?
1: இல்ல.

0: அவங்களுக்கு
1: பிடிச்ச சாங்க நீங்க சொல்றீங்க இப்போ
2: உங்களுக்கு இந்த டைம்ல அவங்க என்ன சாங் கேட்கணும்னா இல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஆல் டைம் வந்துட்டு அது ஊட்டி இந்த இதுக்கு வந்துட்டு பூங்காற்றிலே சாங் நல்லா இருக்கும் அவங்களோட மைண்டுக்கு
1: ஆல் டைம் ஃபேவரேட்டா
2: ஆல் டைம்
3: என்னோட டென்த்ல கூட நான் அதுல சாம் புக்ல எழுதிட்டேன்
2: மூவில ஷாருக் கானோட
1: ஓ உயிரே படத்துல
2: அது வந்து இவங்களோட எல்லா டைமுமே அந்த ஒரு சாங் மைண்ட் செட்டுக்கு ஆப்டா இருக்கும்
1: சரி ஓகே உங்க ரெண்டு பேர் சாய்ஸ்ல உயிரே படத்துல இருந்து பூங்காற்றி ஓகே தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ

இத்துடன் இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் இதே போன்று இன்னும் பல பெண்களை சந்தித்து பேசலாம் அடுத்த நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே பிரியா சதீஷ். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எம் பிரியா சதீஷ்.

0: और डी एंड्रयू। आइए
1: நேரம் 11 மணி.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்விக் கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளன்று கையொப்பமிட்ட 3 கோப்புகள் என்னென்ன? சரியான பதில், 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடி படை, போதைப் பொருள் தடுப்பு படை. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், தேவலஹட்டி கூடலூர், கீர்த்திகா எஸ் சுதாகரன், பழனி சௌமியா, தாராபுரம் புவனா, நடுவட்டம் பாலன், கோவை அருண்குமார், நாகர்கோவில் நிர்மலா, சேலம் மீனாட்சி.
0: அடுத்த கேள்வி, முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரியான பதில்,
2: மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ

0: அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரி எல்லையில் கால்நடைத்துறை சார்பில் சோதனைச் சாவடி அமைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் இன்றும் வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 11:45.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளன்று கையொப்பமிட்ட 3 கோப்புகள் என்னென்ன? சரியான பதில், 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடி படை, போதைப் பொருள் தடுப்பு படை. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், தேவலஹட்டி கூடலூர், கீர்த்திகா எஸ் சுதாகரன், பழனி சௌமியா, தாராபுரம் புவனா, நடுவட்டம் பாலன், கோவை அருண்குமார், நாகர்கோவில் நிர்மலா, சேலம் மீனாட்சி.
0: அடுத்த கேள்வி, முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரியான பதில், தமிழ்நாடு. சரியான பதிலளித்த நேயர்கள் சத்தியமங்கலம் ராணி, வெள்ளையங்காடு மிருதுளா, திண்டுக்கல் வாசகி, தோலாம்பாளையம் சரண்யா, செட்டிப்பாளையம் உமாசங்கர், ஈரோடு காமினி. அடுத்த கேள்வி, 17th சட்டசபையின் சபாநாயகர் பெயர் என்ன? சரியான பதில், JCD பிரபாகர். சரியான பதிலளித்த நேயர் மதுரை எஸ் அக்ஷய மீனாட்சி, திருப்பூர் ராஜா, தாராபுரம் மணிகண்டன், உதகை வேணி, பொகலூர் ரத்னா, எடக்காடு சுமித்ரா, பாம்பிகேஸ் கனகா. அடுத்த கேள்வி, அறிவுசார் சொத்துரிமை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில், ஏப்ரல் 26th தேதி. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை மணிநகரம் எஸ் மித்ரன், கிருஷ்ணாபுரம் வர்ஷினி, திருப்பூர் லக்ஷ்மி, உதகை குரு, சங்ககிரி முரளி, நல்லூர் கிருஷ்ணன், பூலுவப்பட்டி தாரணி, பழனிவட்டம் வாணி, இடுக்கி மாவட்டம் ஸ்ரீஜா, சத்தியமங்கலம் ரவி, திருவாரூர் மாவட்டம் நந்தன். அடுத்த கேள்வி,
1: எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்ற 2026 ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் 354.6 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்ற பிராச்சி கைக்வாட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான பதில், இந்தியா. சரியான பதிலளித்த நேயர்கள் தூத்துக்குடி ஜெயராம், கோயமுத்தூர் தெல்ஷா, உதகை கருணாகரன், அவினாசி சீலா, சங்ககிரி வினோத், கரூர் மிருதுளா, ஆலகொம்பு சிவனாண்டி, பைக்கரா மணி, சத்தியமங்கலம் தாமரை செல்வி.
0: அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், அறந்தாங்கி ஐயப்பன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன். தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இன்றைய கேள்வி, நியாயமான விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, நியாயமான விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:08. நீங்கள் கேட்டவை நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க ரெடியா? உங்களுக்கான அலைபேசி எண் 9344910018, மற்றொரு எண் 8300019118. தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். நேரில் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இதுதான், உங்கள் முதல் வேலை முதல் சம்பளம். இதை பற்றி தான் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறீங்க. வாங்க பேசலாம் நிகழ்ச்சியின் முதல் நேயரோடு. ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
4: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
3: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்கள்.
4: நான் வந்து இப்போ மாற்றுத்திறனாளி. நான் வந்து முதலாக இந்த இப்போ ஒயர் கூடையெல்லாம் இப்போ நான் கற்றுக்கிட்டேன், புதுசு கற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப நாளும் கற்றுக்கிட்டேன், சீக்கிரமாக என்னால் கற்றுக்க முடியல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி, அப்புறமா எங்கள் வீட்டிலே சொன்னாங்க உன்னால முடியாதுப்பா விட்டுருப்பா அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நான் போட்டு பார்க்குறேன் எப்படி தான் அது வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி அதை வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு முதல் முதலாக நான் கூட போட்டு ஒருத்தவங்கள்ட்ட விளக்கி கொடுத்தோம். அந்த அந்த விளக்கி கொடுத்து அந்த காசை நான் வாங்கும்போது எனக்கு நான் பட்ட சந்தோஷம், நம்மளே நம்ம கையால் பின்னி நம்மளே அந்த கூடையை கொடுத்து அந்த பணத்தை வாங்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
3: உழைப்பு அப்படின்றது அந்த நம்மளுக்கு ஆரம்பத்திலயே வரணும் இல்லையா, அந்த எண்ணம் உள்ள.
4: ஆமா, நம்ம நான் அலட்சியப்படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இது என்ன நானும் என்னென்னமா பண்ணி வைக்கிறேன் வரமாட்டேங்குது போட்டிருந்தேன் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப ஊட்டில வந்து
3: இப்ப என்ன பண்றீங்க?
4: இப்பயும் அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல. யாராவது கேட்டாங்கன்னா, முன்ன மாதிரி போடுறது கிடையாது, ஆனா இப்ப யாராவது கேட்டாங்கன்னா அப்படி போட்டு கொடுக்கறது.
3: ஓகேங்க, என்ன பாடல் தரலாம்?
4: எனக்கு வந்து சத்தியங்கிற படத்துல இருந்து கல்யாண கோயில் தெய்வீக கலசம்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க.
3: கண்டிப்பா, அந்த பாடல் இதோ உங்கள் அனைவருக்காகவும் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.
4: நன்றி.

0: சத்தியம் படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். கண்ணதாசன் எழுதி கே வி மகாதேவனின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாட கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஹலோ வணக்கம் ஊட்டியஃபம்.
1: ஹலோ ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நான் தென் பொன்மலையிலிருந்து தேனாமணியன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலம்.
1: என் தலைப்பு கேட்டிருக்கீங்க. நான் என்னுடைய முதல் சம்பளம் பாத்தீங்கன்னா 1993 பத்தாவது முடிச்சேங்க மேடம். கைத்தறி நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எனக்குன்னு ஒரு தனி தறி கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு வருஷமா 93 அந்த 94 வரைக்கும் 15,000 ரூபாய் சம்பாரிச்சேங்க. அந்த 15,000 ரூபாயில ஒரு வீடு வாங்கினேங்க. அந்த வீட்டுல தான் நாங்க இன்னும் குடியிருக்கிறேங்க 30-35 வருஷமா. அந்த ஒரு பழைய வீடை வாங்கி அதை ரெடி பண்ணி அதுல இருக்கிறேங்க மேடம். அது என்னோட முதல் மாத சம்பளமாவே இருக்குதுங்க. 1993 வரைக்கும் நான் சம்பாதித்த 15,000 ரூபாய். அது அந்த காலத்துல இருந்து இப்ப பெரிய சம்பளம் இல்லைங்களா? அது
0: கண்டிப்பா 12,000 ரூபாய்க்கு ஒரு வீடா உங்களுக்கு அமைச்சுக்க முடிஞ்சதுன்னா சம்பளம்.
1: ஆமாங்க, ரொம்ப ரொம்ப இதுங்க. அந்த வீட்டுலதான் அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் சம்பாரிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வீடெல்லாம் பெருசா கட்டினாங்க. இருந்தாலும் அந்த பழைய வீடு இன்னும் அப்படியே வச்சிருக்கிறேங்க மேடம். அந்த இது மேல மட்டும் ஆல்டரேஷன் பண்ணிட்டு இன்னும் அந்த 4 சுவர்கள் அதெல்லாம் இருக்குங்க. அந்த மலரும் நினைவுகள் அவ்வப்போது நினைச்சு பாத்துக்குவாங்க மேடம். என் குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பேங்க. இப்படி எல்லாம் சம்பாரிச்சேன். மனைவி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் என் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்து
0: நன்றி.

0: கொடுத்தது அந்த பாடல். ஹலோ, வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சத்யநாராயணன், சென்னையில பேசுறேன்
0: மேடம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போயிட்டீங்களா?
1: ஆமாம் மேடம், இந்த வாரம் ஒரு வாரம் சென்னை.
0: ஓகே, நீங்கள் செய்த முதல் வேலை, முதல் சம்பளம்?
1: அதாவது ஃபர்ஸ்ட் 1971 நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் சேலரி, என்னுடைய சேலரி வந்து 300 ரூபா. அந்த 300 ரூபாயில் 200 ரூபா எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவா, 100 ரூபா வந்து ரெக்கரிங் டெபாசிட் பேங்க்கில் கட்டிட்டு இருந்தோம் ஆர்டியா. ஏன்னா அன்னைக்கு 300 ரூபா இருந்தாவே அன்னைக்கு 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா மிச்சம் பண்ணலாம், மிச்சம் 100 ரூபா மிச்சமாகும். பெட்ரோல் வந்து 60 ரூபா 60 பைசா பெட்ரோல் அன்னைக்கு மீட்டர். அந்த மாதிரி எல்லாமே விலைவாசி அவ்வளோ கம்மியாக இருந்தது, அதனால நமக்கு 300-400 ரூபா சம்பளம் வாங்கினாவே 100 ரூபா மிச்சம் பண்ணுற மாதிரி இருந்த காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள்.
0: 1971
1: ஸோ அந்த மாதிரி எல்லாமே விலைவாசி அவ்வளோ கம்மியாக இருந்தது. நமக்கு சேலரியும் இருந்தால் கம்மி சேலரியாக இருந்தால் கூட அதில் மிச்சம் பண்ணுறதுக்கு சேமிப்பு உதவியாக இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சேமிப்பும் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த மாதிரி காலமாக இருக்குது.
0: ஆனால் நல்ல சேமிப்பு பண்ணுவீங்கண்ணா நீங்கள்லாம்?
1: கண்டிப்பாக அன்னிலேருந்து ஆர்டி போட்டு தான் இருக்கேன், உப்பும் போட்டு தான் இருக்கேன், அது ரெக்கரிங் டெபாசிட் பேங்க் கட்டிட்டு தான் இருக்கேன்.
0: ஓகே, என்ன பாடல் தரலாம்?
1: ஜென்டில்மேன், என் வீட்டு தோட்டத்தில்.
0: ஓகே, நன்றி, வணக்கம். இதோ உங்களின் விருப்ப பாடல்.

0: ஜென்டில்மேன் படத்திற்காக ஏஆர் ரகுமானின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் குழுவினர் பாடியது அந்த பாடல். வைரமுத்து எழுதியது. நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை சந்திப்போமா? ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்எம்
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசரவேட்லேருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டங்க. முதல் சம்பளம்னு கேட்டிருக்கிறீங்க.
0: முதல் வேலை, முதல் சம்பளம்.
1: ஆமாங்க, முதல் வேலை சம்பளம்ங்க. பாத்தீங்கன்னா 1978ங்க, அந்த காலகட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேங்க. பாத்தீங்கன்னா தினக்கூலி பத்து பாத்தீங்கன்னா 4 ரூபா தானுங்க. 30 நாளைக்கு போனோம்னா 120 ரூபா வருங்க. அதை கொண்டுதான் அன்னைக்கு காலம் போயிட்டு இருந்ததுங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா திருட்டு அப்படிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. 1000 ரூபா 2000. ஆனா அன்னைக்கு படிப்பு வந்து 8வதோட நின்றுட்டுங்க. படிக்க வைக்க முடியலைங்க. ஏன்னா வசதி வாய்ப்பு அன்னைக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்ததுங்க. அந்த காலகட்டம் அது பாத்தீங்கன்னா இப்போ அந்த நினைவு மறக்க முடியாத ஒரு இதா இருக்குதுங்க எனக்கு.
0: 4 ரூபாய் ஒரு நாளைக்கு?
1: 4 ரூபாய்ங்க.
0: ஒரு 4 ரூபான்னு எத்தனை செலவாகும் ஒரு நாளைக்கு?
1: செலவு கம்மி தானுங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செலவெல்லாம் கம்மி தானுங்க. 4 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க அந்த 80ஸ்ல காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீடு கட்டுறக்கு ஒரு 5000 ரூபா தான் வந்ததுங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் 50 லட்சம் வேணுங்க. அந்த அளவுக்கு
0: இல்ல, 5000 ரூபா வந்துச்சுனாலும் 4 ரூபாயா சேர்த்து வச்சு நீங்க 5000 ரூபா பண்ணணும் இல்லையா?
1: ஆமாங்க,
0: ஒரு 4 ரூபாய்க்காக ஒரு நாள் முழுக்க உடைக்கணும் இல்லையா?
1: ஆமாங்க, 8 மணி நேரம் நல்ல உழைப்புங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இதுங்க. அன்னைக்கெல்லாம் அவ்வளவு வேலை செஞ்சவங்க.
0: எல்லாம் மாறுது, ஆனா நம்மளுடைய நாம மட்டும் மாறாம இருக்கும், அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: ஓகே, என்ன பாடல் தரலாம்?
1: அந்த காலகட்டத்துல வந்த படம் தானுங்க. 1978 வந்ததுங்க. புவனா ஒரு கேள்விக்கு ஒரு படத்துல இருந்து விழியிலேயே மலர்ந்தது அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகேங்க, நன்றி. இதோ உங்களின் விருப்ப பாடல் உங்கள் அனைவருக்காகவும் தொடர்கிறது.
1: நன்றிங்க.

0: பஞ்ச அருணாச்சலம் எழுது இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டீர்கள். புவனா ஒரு கேள்விக்குறி படத்தின் பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேரம் 11:32 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. உங்கள் விருப்ப பாடல்களோடு உங்களுக்கு நீங்கள் செய்த முதல் வேலையின் சம்பளத்தின் அனுபவத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறது ஊட்டி எஃப்எம் 101.8. இதோ நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: இனிய பகல் வணக்கத்துடன் திருப்பொழுந்து மனைவிக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: முதல் வேலை முதல் சம்பளங்க. நான் வந்து பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் பேப்பர் போட போனேங்க காலையில, அது செட் ஆகலைங்க. அதுக்கப்புறம் கோழி பண்ணைக்கு போல செட் ஆகலைங்க. அதுக்கப்புறம் ஒரு நூல் கடைக்கு வேலைக்கு வந்தேங்க.
0: இல்ல, பேப்பர் போட போனப்ப என்ன சம்பளம்?
1: ஒரு நாளைக்கு 5 ரூபாங்க சம்பளம்.
0: அதாங்க உங்களுடைய முதல் வேலை, அதான் உங்களுடைய முதல் சம்பளம்.
1: ஆமாங்க, அதுதான்.
0: அடுத்ததெல்லாம் வேண்டாம், முதல் வேலை முதல் சம்பளம்.
1: ஆமாங்க, 150 ரூபா மாசங்க. காலையில எந்திரிச்சு பேப்பர் போட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் போய் ட்ரெயின்ல புக்ஸ் எல்லாம் வருங்க, ஆனந்தம் இந்த வார இதெல்லாம் அதை எடுத்து
0: மறுபடியும் முன்னால போகாது இல்லையா? அந்த வயசு வரும்போது 18 வயசோ 20 வயசோ அவங்களுக்கான அந்த உழைக்கிற வயசுன்னு அவங்க உழைத்தே ஆகணும் அப்படின்ற சொந்த கால நிக்கணும். படிப்பு முடிஞ்சது சொந்த கால நிக்கணும். நிக்கணும் போது ஒரு உழைப்பு அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது அவங்களுடைய புத்திசாலித்தனம்.
1: நன்றி,
0: இதோ அந்த பாடல் உங்கள் அனைவருக்காகவும் வருகிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: வெற்றி கொடிகட்டு படத்தின் பாடலை கேட்டீர்கள். சங்கர் மகாதேவன், கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது, தேவாவின் இசையில் ஒலித்தது. பாடலை எழுதியவர் வைரமுத்து. ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். நான் முதல்ல ஐடி கம்பெனில தான் மேம் ஒர்க் பண்ணேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாபே ஐடி கம்பெனி தான். முதன் முதல்ல வாங்கிய சம்பளம் 37,500 ரூபாய். ஒரு டாப் எம்என்சி கம்பெனில போனேன், நல்லாவும் படிச்சேன், எம்டெக் டிகிரி ஹோல்டர். அதனால எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளமும் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் சம்பளம். அந்த 37,500 ரூபாய் வாங்கும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த என்னுடைய அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு பரிசு நினைச்சேன். நல்லா இருந்தது மேம், அதுதான் என்னுடைய விஷயம்.
0: பெற்றவர்கள் கொடுக்கிற அந்த கல்வி வந்து நம்மள எவ்வளவு ஈஸியா வந்து நம்மள வாழ வைக்கிறது.
1: எங்க அம்மா யூஸ்வலாவே சொல்லுவாங்க, நல்லா படி, நீ எடுத்த உன்னையுமே நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் அப்படிங்கறது வாங்கணும்னு. இப்ப வந்து கை நிறைய நம்ம சம்பாதிக்கும் பொழுது
0: நிகழ்ச்சியில பேசும்போது நிறைய நேயர்கள் சொன்னாங்க, 120 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்கு 4 ரூபாய் கூலி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய குழந்தைங்களை வந்து அவங்க படிக்க வச்சது வந்து எத்தனை பெரிய பலன் வந்து அந்த குழந்தைங்க.
1: இளைய தலைமுறையினர் நான் சொல்றேன், அதுவும் குறிப்பிட்ட ஐடி ரிலேட்டடான ஜாப், இளைய தலைமுறையினர் எல்லாமே எடுத்த உடனே மினிமம் 30,000-30,000 மேலதான் மேம் வாங்குறாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. பட் இப்போ எஜுகேஷனும் நல்லா இருக்கு, அதற்குரிய திறன் அப்படிங்கறதையும் வளர்க்கிறோம். ஈவன் நான் அப்ப வாங்கின சம்பளத்தோட இப்ப என்னுடைய ஜூனியர்ஸ் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில வாங்குறது பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கு, 50,000-55,000. அதுக்குரிய மாதிரி படிக்கணும், அதுக்குரிய கல்விய நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, அது பண்ணிக்கிட்டா நிறைய செரிஷ் பண்ணலாம்.

0: வாலியின் பாடலை கேட்டீர்கள். ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் ரூப்குமார் ரத்தூத் டிப்பு குழுவினர் பாடியது மின்னலே படத்திலிருந்து ஒலித்தது. ஹலோ வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நலம், நீங்க எப்படி இருக்கீங்க? யார், எங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஆலயா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஆலயா தமிழன் சுப்பிரமணியம் மேம்.
0: ஓகேங்க, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, உங்களுடைய முதல் வேலை முதல் சம்பளம்
1: மேம்? 1985 ஃபர்ஸ்ட் நான் 10th டிஸ்கண்டினியூங்க. அப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கோர்ஸ் முடிச்சோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் சென்னையில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேலை கிடைச்சதுங்க. நான் வாங்கின முதல் சம்பளம், முதல் வேலை தொலைபேசி அழைப்பாளர் 1400 அன்னைக்கு எனக்கு சம்பளம். ஆனா பெரிய விஷயம் அந்த 1400, ஏன்னா நான் கிராமத்துல வளர்ந்தவன் நானு. அப்ப இங்கிருந்து நான் சென்னை போனப்ப எனக்கு சென்னை பிரம்மாண்டமா இருந்தது. இங்க வந்து மினிமம் வேலைக்கு பக்கத்துல எல்லாம் போனா 5-10 ரூபா கிடைக்கும். மொத்தமா ஒரு தொகை 1400 வந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அங்க வாங்குறப்ப அது இருந்த ஃபீலே தனி மேம். அது நிஜமானுமே அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அன்னைக்கு.
0: எங்க சொன்ன, என்ன சொன்னாங்க உங்க ஊர்ல எல்லாம், உங்க ஊர்ல பக்கத்து வீட்டுல அப்படியெல்லாம்?
1: பெரிய விஷயம் எங்க ஊர்ல, அதான் எங்க ஃபேமிலியில நான் ஒருத்தன் தான் அவ்வளவு படிச்சோம். பாக்கி எல்லாருமே விவசாய கூலி தொழிலாளர்கள் தான். நான் ஒருத்தன் தான் 10th கம்ப்ளீட் பண்ணவேங்கிறனால எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருமையா பார்த்தாங்க. என்ன அப்படிங்கப்போ 1400 ஒரு மாசம், ஏன்னா இங்க எல்லாம் மாசம் முழுக்க வருஷத்துல அப்பெல்லாம் 300 கிடைக்காது. 80 காலகட்டங்கள்ல எல்லாம் 1400 பெரிய விஷயம் இல்லையா? அவ்வளவு பெரிய விஷயம். 3 சம்பளம் வாங்கி மொத்தமா சேர்த்து வச்சு என்னோட சிஸ்டர் கல்யாணத்துக்கு நான் கொண்டு வந்து கொடுத்தேன். எங்க வீட்டுல பெரிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் எங்க அக்கா சொல்லுவாங்க
0: இல்ல, இப்ப இப்ப அதே வேலையை வந்து கொஞ்சம் குறைவா பார்த்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா?
1: இல்ல, ஆமா அந்த காலகட்டங்கள்ல இருந்திருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து ஸ்டார்டிங் அதான், ஏன்னா இன்னைக்கு வந்து தொலைபேசி அழைப்பாளர் யாருமே இல்ல மேம். ஏன்னா இன்னைக்கு மொபைல் இருந்தது, அன்னைக்கு வந்து அந்த டெலிபோன் ஆபரேட்டர் கோர்ஸும் போச்சு, அந்த ஆபரேட்டர்ஸும் இல்லாம போயிடுதுங்க மேம்.
0: ஓகேங்க, என்ன பாடல் தரலாம்?
1: அது தெரியவர் மேம், எனக்கு பத்ரவாளியில இருந்து கண்ணனூர் கை குழந்தை.
0: ஓகேங்க, நன்றி. அந்த பாடல் இதோ.
1: வாய்ப்புக்கு நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
0: அனைவருக்காகவும் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.

0: பத்ரகாளி இது படத்தின் பெயர். கே ஜே ஏசுதாஸ் பி சுஷீலா பாடியது அந்த பாடல். வாலி எழுதியது, இளையராஜா இசையமைத்தது. நேர்களே, இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதோ நிகழ்ச்சியின் நிறைவு நேயர். ஹலோ, வணக்கம். ஓடி எஃப்எம்.
1: வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர்லேருந்து அட்டப்பாட்டு செல்வஸ் பண்ணி பேசுகிறேம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம். அதாவது நான் முதன் முதல்ல வேலை பார்த்தது வந்து ஒரு தினசரி செய்தித்தாள் நிறுவனத்தில் ப்ரூஃப் ரீடரா, அதாவது பிழைத்திருத்தினராக வேலை பார்த்தேன். மாதம் வந்து 1000 ரூபா சம்பளங்க, 1988 88 அந்த வாங்கின சம்பளத்தை அப்படியே எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டேன். அந்த அதில் அவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு என் சகோதரி திருமணத்துக்கு அது பெரிய உதவியாக இருந்தது.
0: ஓகே,
1: என்னுடைய எனக்கு விருப்ப பாடல் வந்து ஞாயிறும் திங்களும் அந்த படத்தில் வந்து பொன்மகள் மேல் அந்த பாட்டை கொடுங்கம்மா.
0: ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் உங்கள் அனைவருக்காகவும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருது, கேளுங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: ஞாயிறும் திங்களும் படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடலை எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் எஸ் ஜானகி பாட கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலோடு இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டியம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:01. நிகழ்ச்சி நிரல் இன்றைய ஒலிபரப்பில் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடரவுள்ள நிகழ்ச்சிகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் குறும்பட் பாடல்கள், 2:30 இலக்கிய இன்பம், 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 3:02 ஹலோ ஊட்டி வானவில் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் கங்கை அமரன் அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு வடுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை நிகழ்ச்சியின் 354 பகுதி சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் அதன் நுட்பங்கள் குறித்து குன்னூர் பட்டு வளர்ச்சித்துறையின் உதவி பட்டு ஆய்வாளர் சபரிஷ் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் படி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, எம் சந்திரசேகரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இதுவரை ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய ஒலிபரப்பில் தொடரவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

சாம்பார் சமைக்கும் பொழுது சிறிது காரமோ உப்போ அதிகமாகிவிட்டால் உருளைக்கிழங்கு வேக வைத்ததை அதனோடு சேர்க்கும்போது அந்த காரம் மற்றும் உப்புத்தன்மைகள் சரியாக சீரமைக்க பயன்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344940338 மற்றும் 8300019138 தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். சத்தத்தின் திறப்பு விழாப்படுத்தலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதே நிகழ்ச்சி ஒழிக்கிற நேரம் 12:26 நிமிடம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344-1013 8 8 3 0 0 1 8 தொலைபேசி எண்களில் உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய டிப்ஸ் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல், சிங்காரவேலன் படத்திற்காக.

தொட்டிகளில் பூச்செடிகள் மற்றும் காய்கறிகள் பயிரிடும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை, சில டிப்ஸ் இப்போ நம்ம கேட்கலாம். தொட்டிகளில் செடிகளை வளர்க்கும் போது மண் தேர்வு, நீர் மேலாண்மை மற்றும் சூரிய ஒளி எல்லாத்தையும் முறையாக

கவனித்து ஆரோக்கியமான செடி வளர்கிறதுக்கு நாம் அதை பார்த்து வளர்த்தணும். மண் கலவை 60%, அதாவது சாதாரண மண், 20% மண்புழு உரம், தொழு உரம் 20%, தேங்காய் நார் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கலவையை மிக்ஸ் பண்ணி முதலாவது தொட்டிகளில் அந்த மண்ணை நிரப்பிக்கணும். அடுத்து தொட்டியோட அடியில் துளைகள் கண்டிப்பாக இருக்கணும். அந்த தண்ணீர் தேங்கி நிற்காமல் இருக்கிறதுக்கு அந்த துளைகள் பயன்படுது. அதில் கூழாங்கற்களை கூட போட்டு அதற்கு மேலே மண்களை இட்டு நம்ம செடிகளை அதன் மேலே வளர்த்தலாம். தண்ணீர் ஊற்றக்கூடிய முறை வந்து மண் வந்து காய்ந்த பிறகு மட்டுமே அந்த செடிகளில் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றணும். மண்ணில் ஈரத்தன்மை இருக்க இருக்க நம்ம செடிகளில் தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா வேர் அழுகக்கூடிய அபாயம் ஏற்படும். இந்த முறைகளை கடைபிடிக்கும் பொழுது நம்ம செடிகள் வந்து அழகாக வளரும். அப்புறம் உரம் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மாதம் ஒரு முறை தொழு உரம், மண்புழு உரம், இயற்கை பூச்சிக்கொல்லியான வேப்ப எண்ணெய், வேப்பம் பிண்ணாக்கு இதெல்லாம் போட்டால் பூச்சி பிடிக்காமல் செடி வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதாவது எந்த செடி எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுதியான தொட்டிகளை தெரிந்தெடுத்து இல்லைனா க்ரோ பேக்குகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கும் பொழுது நம்ம அழகான செடிகளை, பூச்செடிகளாக இருந்தாலும் சரி காய்கறி மற்றும் அழகு செடிகளை வீட்டிலேயே வளர்த்து பயன்பெறலாம்.

கேட்ட பாடலோடு சிநேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீலகிரி மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்பு: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு வாய்ப்பு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தரமான கல்வி இப்போது உங்கள் அருகில். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்தின் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி. அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம் இயங்கி வருகிறது. இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இப்பள்ளிகள் செயல்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் இந்த சிறப்பு பள்ளி உதகை தாவரவியல் பூங்கா சாலையில் நடைபெற்று வருகிறது. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. அரசு சிறப்பு பள்ளிகளில் சேர விரும்பும் தகுதியுடையோர் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியர், நீலகிரி மாவட்டம். கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப்பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும் ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகள்

0: ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவி இடங்களுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கும் அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030 நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030 குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றியடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5,000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார்.

0: தமிழகத்தின் தென்கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீதல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய நீர் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நீரின்றி அமையாது உலகு, இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் நமக்கு சொன்ன பாடம். ஆனால் இன்று நாம் அந்த பாடத்தை மறந்ததன் விளைவாக ஒரு மாபெரும் தண்ணீர் நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பெருகி வரும் மக்கள் தொகை, பருவநிலை மாற்றம், நிலத்தடி நீர் குறைவு போன்ற சவால்களுக்கு மத்தியில் நம் நாட்டின் நீர்வளத்தை பாதுகாக்கவும் முறையாக மேலாண்மை செய்யவும் இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு உன்னத திட்டமே தேசிய நீர் இயக்கம் திட்டம். பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட 8 முக்கிய பணிகளில் இதுவும் ஒன்று. ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த இயக்கத்தின் மிக முக்கியமான நோக்கம் நீரை பாதுகாத்தல், வீணாவதை தவிர்த்தல் மற்றும் அனைத்து மக்களுக்கும் சமமான நீர் விநியோகத்தை உறுதி செய்தல். இந்த இயக்கம் 5 முக்கியமான குறிக்கோள்களை கொண்டு செயல்படுகிறது. நாட்டில் உள்ள நீர்வளங்கள் குறித்த முழுமையான தகவல்களை சேகரித்து பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வருவது, பருவநிலை மாற்றத்தால் நீர்நிலைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான திட்டங்களை வகுத்தல், நீர் பாதுகாப்பு வெறும் அரசு திட்டமாக மற்றும் பார்க்காமல் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவது, விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளில் நீரை பயன்படுத்தும் திறனை 20% வரை உயர்த்துவது, அதாவது குறைந்த அளவு நீரில் அதிக உற்பத்தியை பெறுவது, நதி படுகைகளை மையமாக கொண்டு நீரை முறையாக பகிர்ந்தளித்தல். இந்த இயக்கத்தின் கீழ் முக்கியமான முழக்கம் மழை நீரை பிடிப்போம், எங்கு விழுகிறதோ எப்போது விழுகிறதோ அங்கேயே. மழைநீர் அறுவடை என்பது இன்று ஒரு விருப்பமல்ல, அது ஒரு கட்டாயம். வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் நமது நிலத்தடி நீர் மட்டத்தை மீண்டும் உயர்த்த முடியும் என்பதை இந்த இயக்கம் வலியுறுத்துகிறது. அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரலாம், ஆனால் அதன் வெற்றி நம் கைகளில் தான் உள்ளது. வீடுகளில் ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்காமல் இருப்போம், பாரம்பரிய நீர்நிலைகளான குளங்கள் மற்றும் ஏரிகளை பாதுகாப்போம், மழை நீர் சேமிப்பை நம் கடமையாக கருதுவோம். தண்ணீர் என்பது வெறும் திரவம் அல்ல, அதுதான் நமது எதிர்காலம். அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்து சுத்தமான தண்ணீர் தான். தேசிய நீர் இயக்கத்தோடு கைகோர்த்து நீர் வளமிக்க பாரதத்தை படைப்போம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய நீர் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை.
1: இன்னும் சில நொடிகளில் ஒன்று 45 இருக்கும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2x திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனிவா ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோரிலைடிஸுடன் இணைந்து பேசிய பிரதமர், சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் 2 நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனநாயக சட்ட விதிகள் போன்ற மதிப்பீடுகள் 2 நாடுகளின் நட்புறவில் இன்றியமையாததாக திகழ்வதாகவும், பிற நாடுகளின் எல்லைகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இக்கொள்கைகளில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்று தெரிவித்த பிரதமர், இந்தியாவில் சைப்ரஸ் நாட்டின் முதலீடு கடந்த 10 ஆண்டுகளில் 2x அதிகரித்துள்ளது என்றார். 2 நாடுகளுக்கு இடையே நம்பகத்தன்மை அதிகரித்து உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி, இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிகோலியிருப்பதாக கூறினார். இதன் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2x உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்படுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இச்சந்திப்பின்போது 2 நாடுகளிடையே தீவிரவாத தடுப்பிற்கான கூட்டு பணிக்குழு, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி, உயர்கல்வி, கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன்படி ஆந்திரா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டில் 2 இடங்களும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களும் காலியாக உள்ளன. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு சுனேத்ரா அஜித் பவார் மற்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் ஆகியோர் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த 2 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இதற்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், சர்வதேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான பணியில் இப்படையினர் நாட்டின் பெருமையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாக பெருமிதம் வெளியிட்டார். பாதுகாப்பு பணிகளில் மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படைகள், உளவு முகமைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூடுதல் ஒருங்கிணைப்பு மிகவும் இன்றியமையாதது என்றார். நாட்டில் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

0: பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்லுயிர் பெருக்க இழப்பை தடுத்து அதனை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து, வாஷிங்டனில் நடைபெற்ற விவாதங்களின் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்படவுள்ளது. சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன்ராயின் பிறந்தநாளை ஒட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளரான அவரது முற்போக்கு கொள்கைகளும் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேகர் அவர்களுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளர்களாக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில், திருச்சி மாவட்டத்தில் இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 700க்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று தொடங்கிய 49ஆவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2 லட்சம் மலர்களை கொண்டு மலர்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள், டெடிபேர், தேவதை, பரதநாட்டிய மங்கைகள், இரட்டை இதயம், மான் உருவம், பிறை நிலா, சிறகு கொண்ட இதயம் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கிருஷ்ண ஜெயந்தி வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் விழாச்சேரியில் 200க்கும் மேற்பட்டோர் களிமண்ணாலான பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழாச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் களிமண்ணால் ஆன பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலில் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இப்பகுதி மக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக வழக்கமாக தயாரிக்கும் கிருஷ்ண சிலைகளுடன் இந்த ஆண்டு ஸ்பெஷலாக கிருஷ்ண செட்டுகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 3 இன்ச் உயரம் முதல் 1.5 அடி உயரம் கொண்ட கிருஷ்ண சிலைகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இன்று காலை முதலே தமிழகம் மற்றும் புதுவை, கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். மிதமான நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்து பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.

0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காலை முதல் இரவு வரை இடைவிடாது பல்வேறு மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாரச்சந்தையில் விற்பனை தொடங்கிய 5 மணி நேரத்திற்குள்ளாகவே 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னி அரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. திரைகானம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
2: நீலமலை நேரம்.
1: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி முள்ளுக்குறும்ப மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

இந்த பாட்டு வந்து பாடுறது கல்யாணத்துக்கு மட்டும்தான் அதிகமாக பாடுறது. கல்யாணத்துக்கு முதல் நாளில் ராத்திரியில் இந்த பாட்டு வந்து பாடுவோம்.

0: ஓடிவிட்டு மான்கரஞ்சு ஓடிவிட்டு மானே
1: தெய்தா தொந்தெய்தா தொந்தெய்தெய்தா தெய்தெய்தா
0: தெய்தா தொந்தெய்தெய்தா தெய்தா தொந்தெய்தெய்தா
1: தெய்தெய்தா
2: தெய்தெய்தா.
1: இப்போ பாடுற பாட்டு வந்துட்டு கல்யாணம் நடத்துற நாள் என்னாச்சா அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆண் வீட்டுல இருந்து வரும்போது அவங்க வந்து உட்காரும்போது அவங்களுக்கு கேட்கறதுக்காக அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பாடுற பாட்டு ஆட்டம் இது.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இலக்கிய இன்பம்.
2: ஒவ்வொரு வாரமும் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் தொன்மையையும் பறைசாற்றும் விதமாக தமிழுரையும் அதனைத் தொடர்ந்து புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் உதகை எமரால்டு ஹைட்ஸ் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தவமணி அவர்கள் வழங்கும் தமிழுரை, அதனைத் தொடர்ந்து பாறு கழுகுகளை தேடி புத்தக விமர்சனத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். வாருங்கள், இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியை நுகர்வோம்.
3: அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியத்தில் தமிழரின் மாண்பு என்ற தலைப்பில் சங்க இலக்கியங்களில் பழந்தமிழர்கள் இடம்பெற்றிருக்கின்ற சான்றுகளை பற்றி பார்ப்போம். மாண்பு அப்படின்னாவே சிறப்பு, பெருமை என்ற பொருள்களிலெல்லாம் அக்காலகட்டங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனால் இவ்வழகிய வேளையில் நம் தொல் பழங்குடிகளான பண்டை குடிகளின் சிறப்புகளையும் பெருமைகளையும் பண்பாட்டு பெட்டகமாக விளங்கும் சங்க இலக்கியத்தின் வழி பகிர்ந்து கொள்வதில் மனம் மற்ற மகிழ்வடைகின்றேன். சங்க காலம் என்றாலே கிபி 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை நம் எல்லாத்துக்குமே தெரியும். நேயர்களே, நம் உயிரினும் மேலான தமிழ் மொழியையும் தமிழர்தம் பாரம்பரியத்தையும் பார்ப்போர்தம் உள்ளமும் ஊனும் உருக எடுத்து ஏந்திய சங்க இலக்கியத்தை விரும்பாதோர் யாராவது இருக்கிறாங்களா? இருக்க முடியாது. அச்சங்க இலக்கியம் தமிழனின் பண்பாட்டை, நாகரிகத்தை, வணிகத்தை, காதலை, வீரத்தை, நிர்வாகத்திறனை எவ்வாறெல்லாம் எவ்விடங்களெல்லாம் பதிவு செய்துள்ளது என்பதை பற்றி பார்ப்போமா? சங்க இலக்கியத்தில் நாடானது நிலத்தின் தன்மைக்கேற்ப 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சி முதல் பாலை வரை 5 பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் நிலங்களில் வாழும் மக்கள் மொழிக்கு இலக்கணம் வகுத்தாற்போல் தங்கள் வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்து வாழ்ந்து வந்தார்கள். அகம் புறம் என இருவேறு பிரிவுகளில் பேசப்பட்ட சங்க இலக்கிய களஞ்சியம் அகத்தையும் புறத்தையும் தம் வாழ்வின் இருக்கண்களாக பாவித்து வாழ்ந்தது அப்படின்றத சங்க இலக்கிய பாடல் வரிகள் வரிக்கு வரி விளக்குகின்றது. அக்காலத்தில் கலவையும் கற்பையும் இருக்கண்களாக பாவித்துள்ளார்கள். கலவு கற்பனா என்னன்னு பார்க்கலாமா? கலவு என்பது திருமணத்திற்கு முன் நிகழ்ந்த காதல் அறத்தையும், கற்பு என்பது திருமணத்திற்கு பின் நடந்த இல்லற அறத்தையும் பெரிதும் பேசப்பட்டிருக்கின்றது. இதுக்கு எடுத்துக்காட்டா 10 8 தொகையும் பெரிய சான்றாதாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. தொன்மை காலத்துல அன்பு என்பது உயிருக்கும் மேலாக பேசப்பட்டது. அதாவது அக இலக்கியங்களில் பரிமாறிக்கொண்ட அன்பானது ஆழ்மனதில் பெரிதும் கற்புணர்வை வேறு ஒன்று வைத்துள்ளது. முகம் பார்த்து, இனம் பிரித்து, பணம் பார்த்து, அழகை தேடி பரிணமித்தது அல்ல சங்ககால காதல். தலைவன் தலைவி இருவரின் மனதும் பரிமாற்றம் அடையும் பொழுது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்வின் இறுதி களவில் ஆரம்பித்த காதலானது கற்பின் இறுதி வரை கரம் கோர்த்து பயணித்துள்ளது. அதற்கு சான்றா ஒரு குறுந்தொகை பாடலை பார்ப்போமா? செம்முள பெயர்நீரால் பாடிய அக்குறுந்தொகை பாடல் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்முள பெயர்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாடல் அறமழிந்து எதிர்பார்ப்புகள் நிறைந்த காதல் என்பது உருச்சிதைந்து மடைமாற்றத்தோடு பயணிக்கும் இக்கால இளைஞர்களின் மனதை தெளிவிக்கின்ற ஒரு ஊன்றுகோலாக இருப்பதை வந்து சங்க இலக்கிய புலவர்கள் வந்து ஆழமாக காதலை பற்றி பேசியுள்ளார்கள். இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? எந்தையும் நுந்து

0: அதையும் எம்முறை கேளீர். உங்க அப்பாவும் அம்மாவும் யாருன்னு சொல்லி தெரியாது. யானும் நீயும் எவ்வளவு அறிதும். நீயும் நானும் முன்ன பின்ன பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. ஆனா இப்போ ஒரு முறை பார்த்ததும், மழை நீர் பூமியை தழுவும் பொழுது, செம்மண்ணில் அந்த நீர் கலக்கும் பொழுது, எப்படி செம்மண்ணும் மழை நீரும் ஒன்றாக கலந்து பிரிக்க முடியாத தன்மையை அடைகின்றதோ, அதுபோல முதல் முறை உன்னை பார்த்ததும் உன்னுடைய நெஞ்சும் என்னுடைய நெஞ்சும் செம்மண்ணையும் மழை நீரையும் போன்ற கலந்து விட்டது. இனி நம் காதலை யாராலும் பிரிக்க முடியாது. இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். என்ன, நம்மளுடைய மனமே வந்து காதல் அப்படின்ற ஒரு உருவத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்குதா சங்க இலக்கிய பாடல். அடுத்து பார்த்தோம்னா புறமாண்பு. அகம் போன்றவே புற இலக்கியங்களிலும் வந்து பெரிதாக மாண்பானது பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழர்களுடைய வாழ்வியல் சிறப்பானது பேசப்பட்டிருக்கின்றது. அக்காலத்தில் இல்லறை கடமையாற்றினது போன்றவே நாட்டினை காப்பதற்கும் வந்து மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்கிறாங்க பெண்களும் ஆண்களும். இது புற இலக்கியங்கள் நிறைய இடங்கள்ல பதிவு செய்துள்ளது. வீரத்தித்தன் உயிரிலும் மேலாக கருதியுள்ள அக்காலத்து தமிழர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் போர் மாண்பை பெரிதுமதித்துள்ளார்கள். தன் வீட்டில் உள்ள ஆண்கள் இயற்கை மரணம் எய்துவதை விட போர்க்களத்தில் வீர மரணம் எய்துவதையே, அதாவது அடைவதையே பெண்கள் தன் வாழ்வியலின் இலக்கணமாக கொண்டுள்ளார்கள். ஆண்கள்னா வயதான ஆண்கள் கிடையாது. வயதான ஆண்களும் தன்னுடைய கணவனும் மாமனாரும் மற்ற இருக்கின்ற உறவு முறையில் உள்ள ஆண்கள் எல்லாம் போர்க்களத்தில் இருந்தாலும் கூட, பால் குடி மரவாத பாலகன் தன்னுடைய வீட்டில் இருந்தால் அவன் ஆண் தானே என்று போருக்கு அனுப்பிய வீரத்தாயின் வீர செய்திகள் நிறைய புறநானூற்றில் பதிவாகி இருக்கின்றது. பாலகனை போருக்கு அனுப்பி நாடுகாத்த வீர செய்தி சங்க இலக்கியமான புறநானூற்றில் பதிவாகியுள்ளது. இதோ புறநானூற்றில் அந்த ஒரு பாடல். செங்களம் துளவுபோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் ஈஞ்சன் யாஞ்சினும் பெரிது உவந்த நலே. பாடியவர் காக்கை பாடினியார் நச்செல்லையார். 278 பாடல் இது. நரம்பு எழுந்து உளறி என தொடங்கும் இந்த பாடல் பொருள் என்ன தெரியுமா? மனம் ஆவலோடு எதிர்பார்க்கின்றதா பார்ப்போமா? தடுமாறி கீழே குழந்தை விழுந்தாலே எதையெதையோ நினைத்து குழப்பத்தில் மனம் தடுமாறும் சிறிது நாளிகை. ஆனால் மேற்கூறிய வீரத்தாய் பால் குடிமாறவா பாலகனை போருக்கு அனுப்பியதோடு மட்டுமல்லாமல், யாரோ ஒருவர் கூறிய தவறான செய்தியால் உன் மகன் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு இறந்துவிட்டான் என்று கூறிய செய்தி அறிந்ததும், தன்னையும் அறியாமல் வீர ஆவேசத்தோடு வீர வாள் கொண்டு ஆவேச முழக்கமிட்டு, நீ கூறியது மட்டும் உண்மையாயின் அந்த கோழை மகன் வாய் வைத்து குடித்தைய மார்பை களத்திலேயே அறித்திடுவேன் என்று பயணித்த அத்தாய் படுகளத்தில் அங்கங்கள் சிதைந்து மார்பில் வீர புண்பட்டு வீரமரணமடைந்த மகனின் சிதறிய பாகத்தை மடியில் ஏந்தி அவன் பிறந்த பொழுது அடைந்த இன்பத்தை காட்டிலும் பல மடங்கு இன்பமடைந்துள்ளாள். கேட்கும் நமக்கே மனம் பதைக்கிறது, தொண்டை விக்குகிறது, உதடு துடிக்கின்றது. ஆனால் வீரத்தாய் வீரமரணமடைந்த வீர மகனை மிடுக்கோடு மடியில் சுமந்து மகிழ்கிறாள். இவ்வாறாக பெண்களினுடைய மனதில் நாடுகாக்க வேண்டும் எனும் பெயர் ஓங்க வேண்டும், மன்னன் மகிழ வேண்டும் என்று மகத்தான மாண்பினை புறநானூறு பதிவு செய்துள்ளது. என்ன நேயர்களே, பழந்தமிழ் இலக்கியத்தில் பண்டை தமிழர்களின் மாண்பானது, அதாவது சிறப்பானது, மனதை வருடும் வண்ணம் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழல்களில் பலதரப்பட்ட மக்களின் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதை தங்கள் அறிவீர்களா? வாழ்க்கைக்கு இலக்கணம் பழந்தமிழ் இலக்கியத்தின் மாண்பினை கேட்டதோடு அல்லாமல் வாழ்வியலில் வாழும் இலக்கணமாக கொண்டு வாழ்ந்து பார்ப்போம், வளம் பெறுவோம்.
1: தமிழுரையை தொடர்ந்து பாறு கழுகுகளை தேடி புத்தக விமர்சனத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். பாறு கழுகுகளை தேடி என்ற புத்தகத்தில் நீலகிரி வாழ் பழங்குடி மக்களின் பேச்சு மொழியில் பாறு என்ற இடம் சொல் இடம்பெற்றிருப்பதாகவும், இப்பழங்குடி மக்களின் வாழ்வியலும் சுற்றுச்சூழலும் பாதிப்படையும் பொழுது அந்த உயிரினம் பாதிக்கப்படுவதோடு அந்த சொல்லாடலும் அற்றுப்போகும் என்று மானுடவியலாளர் முனைவர் சி மகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புத்தகத்தில் நம்முடைய பழந்தமிழர்களின் பண்பாட்டில் பாறு கழுகுகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன என்று கூட குறிப்பிட்டிருக்கின்றார். பழந்தமிழ் இலக்கியம். சங்க இலக்கியம் பழங்கால தமிழர்களின் வாழ்க்கையை தெளிவாக படம் பிடித்து காட்டும் 18 நூல்களை கொண்ட இலக்கிய களஞ்சியம். கல்வெட்டுகளிலிருந்தும் கிரேக்க ரோமானிய குறிப்புகள் மூலமும் வேறு சான்றுகள் மூலமும் சங்க இலக்கியமானது சுமார் கிமு 300 முதல் கிபி 300 வரையுள்ள காலத்திற்கு உட்பட்டவை என்பதை நாம் அறிகின்றோம். சங்க இலக்கியம் 8 தொகை நூல்களையும் 10 நீண்ட பாட்டுகளையும் கொண்டது. இதில் இயற்கையை இயற்கையை பற்றிய குறிப்புகள் பலவற்றை நாம் காண முடியும். இவற்றில் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், மலைகள், மேகங்கள், ஆறுகள், மழை, கடல் ஆகியவற்றை மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பலவித சூழ்நிலைகளை விளக்கவும் உவமைகளில் புலவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். அதில் பாறு என்ற சொல் அகநானூரிலும் நற்றினையிலும் இடம்பெற்றுள்ளது. கம்பராமாயணத்திலும் இவை பாறு என்றே குறிப்பிடப்படுகின்றன. பாறாடு கலத்தொருவின் பாகலின் அப்படின்னு ராம கதை விழிக்கிறது அப்படின்னு கம்பராமாயணம் எடுத்துரைக்கிறது. இவை பெரும்பாலும் வெண்முதுகு பாறு கழுகுகளை குறிக்கும். சங்க இலக்கியத்தில் பாறு இனத்தை சேர்ந்த மற்றொரு வகையான செஞ்சவி எருவை பற்றிய செய்தி அகநானூறு, புறநானூறு, நற்றினை, பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு ஆகிய நூல்களில் 21 இடங்களில் காண கிடைக்கின்றன என்று இதன் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அகநானூறுலே ஆலம்பேரி சாத்தனார் பாலைத்தினை தலைவனை பிரிந்திருக்கும் தலைவி தோழியிடம் சொல்லும் பொழுது, வீங்கு விளிம்பு உரிய விசை அமை நோன் சிலை வாங்கு தொடை பிழையா வன்கண் ஆடவர் விடுதொரும் விழிக்கும் செவ்வாய் வாழி ஆறு செல் வம்பலர் உயிர் செல பெயர்ப்பின் பாறு கிளை பயிர்ந்து படுமுடை கவரும். அதாவது பாலை நிலத்து கல்வர்கள் எய்த அம்புகளால் உயிரிழந்தவர்களின் உடலை தனது சுற்றத்தை அழைத்து உண்ணும் பாறு கழுகுகள் வாழும் இடத்தை கடந்து என் காதலன் சென்றுள்ளான், அவனுக்கு என்ன ஆனதோ என்று தனது தோழியிடம் புலம்புவதாக கூறுகிறது இப்பாடல். அது மட்டுமல்ல, மதங்களில் கூட இந்த பாறு கழுகுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். இப்படி சங்க இலக்கியம் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் பல்வேறு நூல்களிலும் இடம்பெற்றுள்ள இந்த பாறு கழுகுகளின் பேரழிவு குறித்தும் இந்த நூலில் விரிவாக கொடுத்திருக்கிறார் இதன் ஆசிரியர். பம்பாய் இயற்கை வரலாற்றுக் கழகத்தைச் சேர்ந்த பறவை ஆராய்ச்சியாளர் முனைவர் விபு பிரகாஷ் ராஜஸ்தானில் உள்ள கியாலதேவ் தேசிய பூங்காவில் பறவைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளும் பொழுது, 1987 353 ஜோடி பாறு கழுகுகள் கூடு கட்டியிருந்ததை பதிவு செய்திருந்தார். ஆனால் 1999 ஒரு ஜோடி பாறு கழுகுகள் கூட அங்கு காணப்படவில்லை. இந்த நிலை இங்கு மட்டும்தானா, பிற இடங்களிலுமா என்று அவர் ஒரு ஆய்வை மேற்கொண்ட போது பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பாறு கழுகுகள் மரங்களின் கிளைகளில் சாய்ந்த தலைகளுடன் சோம்பலாக அமர்ந்திருந்தன. மரங்களின் கீழ் இறந்து போன பாறு கழுகுகளின் உடல்கள் சிதறி கிடந்தன. இது குறித்து அவர் உலகின் பிற பகுதிகளுக்கு முதல் எச்சரிக்கையை எழுப்பினார். தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும் அனைத்து தெற்காசிய நாடுகளிலிருந்தும் இதே போன்ற ஆபத்தான அறிக்கைகள் வெளிவந்தன. இவை கூட்டம் கூட்டமாக செத்து கிடந்த காட்சியின் அவலத்தை ஆவணப்பட இயக்குனர் மைக் பாண்டேயின் வரிகள் உங்களுக்கு எளிதில் விளங்க வைக்கும். பாறு கழுகுகள் குறித்த ஆவணப்படம் எடுப்பதற்காக 2007 ராஜஸ்தானில் உள்ள குப்பை கிடங்கிற்கு சென்றிருந்த பொழுது, 1000 கணக்கான பாறு கழுகுகள் இறந்த மாடுகளின் சடலத்தை சுற்றி மைத்தபடி இருந்தன. ஆனால் அதே இடத்திற்கு ஓராண்டு கழித்து சென்றபோது மாடுகளின் சடலங்களுக்கு பதிலாக அங்கு பாறு கழுகுகளின் சடலங்கள் அவரது கால்களுக்கு கீழே எலும்புகளாக ஆங்காங்கே கிடந்தன என்றும், எங்கும் கால்களை வைக்கவே முடியவில்லை என்றும் பதிவு செய்துள்ளார். வேறு வழியின்றி எலும்பின் மீது நடந்து சென்றபோது அந்த எலும்பு நொறுங்கிய சத்தம் தன் இதயத்தையே நொறுக்கியது என்று மனம் கலங்கிய இதயத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மறைந்து வரும் பாறுகள் என்ற தலைப்பில் இவர் ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கினார். இது உலகம் முழுவதிலிருந்து கணிசமான வரவேற்பினை பெற்றது. இதை வலைதளத்திலும் காண முடியும். என்ன காரணம் என்று பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டால், கூட்டம் கூட்டமாக இவை இறப்பதற்கான காரணத்தை தேடி பறவைகளும் பறவை ஆர்வலர்களும் ஆராய்ச்சியாளர்களும் செய்வதறியாது திகைத்தனர். இதற்கு பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும், குறிப்பாக நோய் தாக்கிய கால்நடைகளை உண்டது காரணமா, இறந்த விலங்கிடமிருந்து வெளிப்பட்ட நச்சு நுண்ணுயிரிகளால் நோய் தொற்று ஏற்பட்டதால் மடிந்திருக்கலாம் என்றார். ஆனால் இதனை இன்றும் அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிக்க இயலவில்லை. இப்படி அழிவின் பிடிவில் இருக்கக்கூடிய இந்த பாறு கழுகுகளை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் இதனுடைய ஆசிரியர் இந்த நூலில் பதிவிட்டிருக்கின்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தமிழ் மறையான திருக்குறள் கூறுகிறது, இறந்து போன விலங்கை தின்று நோய் பரவாமல் நம்மை காப்பது மட்டுமல்ல, காட்டில் உள்ள பிற விலங்குகளையும் காக்கும் பாறு கழுகுகளை நேசிக்கவிட்டாலும் கூட பரவாயில்லை, ஆனால் அவற்றை இழிவாக அழைக்காமலும் அருவறுப்பாகவும் சித்தரிக்காமலும் முகம் சுழித்து நோக்காமலும் இருப்போம். மனித நேயம் என்பதை தாண்டி உயிர்மய நேய சிந்தனையே இன்றைக்கு தேவை என்பதை நினைவில் நிறுத்துவோம். பாறு கழுகுகள் நமக்கு செய்யும் நன்மைகளை நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்வோம். பாறு கழுகுகளின் அழிவு என்னென்ன வகை எதிர் விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றன என்பதும் போக போகவே புரியும். இவை அழிந்தால் அதன் விளைவை நாமும் வருங்காலத்தில் சந்தித்துதான் ஆக வேண்டும். பாறு கழுகுகள் தற்பொழுது விரல் விட்டு என்னும் நிலையில் தான் உள்ளன. மிகச் சிறு பாதிப்பும் அந்த இனத்தையே புண்டோடு அற்றுப்போக செய்து விடலாம். தற்பொழுது பல்வேறு மருந்திற்கு பதிலாக கேடு பயக்கும் மருந்துகளான பல்வேறு மருந்துகளும் தலைக்காட்டி வருவதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம் குடும்பத்து உறவினர் கால்நடை துறையில் வேலை பார்த்தால் அவர்களிடம் பாறு கழுகுகளுக்கு கேடு பயக்கும் மருந்துகளை பயன்படுத்தாமல் புறந்தள்ள வேண்டுகோள் விடுப்போம். நம் வீடுகளில் மாடு வளர்த்தாலும் இந்த மருந்துகளையும் பயன்படுத்தாமல் எச்சரிக்கையாக இருப்போம். பாதுகாப்பான மெலாக்சிகம் அல்லது குறிப்பிடப்பட்ட மருந்தை மட்டுமே பயன்படுத்துவோம். தற்பொழுது முதுமலை சத்தியமங்கலம் பகுதியில் விலங்குகள் இறக்க நேர்ந்தால் அவற்றை புதைப்பதில்லை, அப்படியே அவற்றை பாரு கழுகுகள் உள்ளிட்ட இயற்கை துப்புரவாளர்களுக்கு இரையாக விட்டுவிடுகின்றனர். மற்ற சரணாலயங்களிலும் இதனை கடைபிடிக்க வேண்டும். மேலும் ஊருக்கு அருகில் உள்ள காட்டு விலங்குகள் இறந்தால் அவை கெட்டவாடை வீசும் என்ற காரணத்தால் புதைக்கப்படுகின்றன. அதனை எடுத்துச் சென்று காட்டிற்கு அருகாமையில் போட வழிவகை காண வேண்டும். இச்செய்கையால் கழுதை புலிகள், மைனாக்கள், காட்டுப்பன்றிகள், ஈக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் உள்ளிட்ட ஏராளமான உயிரினங்களும் ஏற்றம் பெறும். வனத்துறை எடுத்து வரும் தீவிர முயற்சியினாலும் பழங்குடி மக்களின் பங்களிப்போடும் பலரது ஒத்துழைப்போடும் இச்சிறப்பினத்தினை அழிவில் இருந்து மீட்டெடுத்து

0: எமரால்ட் ஹைட்ஸ் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தவமணி அவர்கள் வழங்கிய தமிழுரை. அதனைத் தொடர்ந்து பாரு கழுகுகளை தேடி புத்தக விமர்சனத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள்.
1: அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர்
0: ராஜ்குமார்.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை 5 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஈரோடு மாவட்டம் எலந்தைக்குட்டைமேடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிள்ளை, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, கிருஷ்ணகிரி, தென்பரநாடு, பாம்பாரணை, திருத்தணி, கொடநாடு, ராய்கோட்டை, நெடுங்கல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, காஞ்சிபுரம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, திருவண்ணாமலை, செங்கம், ஹரூர், கவுந்தபாடி, தர்மபுரி, தென்கனிக்கோட்டை, அவலாஞ்சி, எடப்பாடி, கலவரப்பள்ளி அணை, தழுதலை, இரண்யேல், குழித்துறை, ஊத்து, ஆர்கேபெட், சேலம் மாவட்டம் மேட்டூர், கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல், வேலூர் மாவட்டம் அம்முண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு, கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கேரளம், தென் தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறும் வாய்ப்பு உள்ளது. வட தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவானது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1, 4.5 கிலோமீட்டர் தொலைவுகளில் 2 காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக

0: அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:02.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். பொன்னைபுரத்து கலைஞர் இசைஞானியின் தம்பியான கங்கையமரன் அவர்களுடைய படைப்பில் சூப்பர் ஹிட் பாடல்கள் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில வளம் வர காத்துக் கொண்டிருக்கிறது நேயர்களே. பாவலர் வரதராஜன், இளையராஜா, கங்கையமரன் என 3 சகோதரர்களுமே பண்ணைபுரத்தில் இருக்கும்போது பாவலர் வரதராஜன் அவர்கள் மட்டும் பாடல்கள் எழுதி மேடைகளில் பல பாராட்டு மாலைகளும் மரியாதைகளையும் கிடைச்சி வந்தது அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து வந்த தம்பிகள் 2 பேருமே தன் அண்ணனைப் போலவே வரணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. இவங்க ஊரில் இருந்து ஏற்கனவே கிளம்பி போன பாரதி ராஜா அவர்கள் மெட்ராஸுக்கு சினிமா வாய்ப்புக்காக போயிருந்த தருணம் அது. மெட்ராஸ் போன பாரதி ராஜா அவர்களை கேட்டா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமே என நினைச்ச அண்ணன் தம்பி 2 பேர், இளையராஜா அவர்களும் கங்கையமரன் அவர்களும், பெரிய கனவோடு மெட்ராஸுக்கு கிளம்பிட்டாங்க. மெட்ராஸ் வந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய திறமையால் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கங்கையமரன் அவர்களை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்கு. அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலும் கேட்டலாம். பல பேருக்கு ரொம்பவுமே பிடித்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் 1980s வெளியான என் இனிய பொன் நிலாவே என்ற பாடல். மூடுபனி படத்துல கங்கையமரன் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம்.

கங்கை அமரன் அவர்களின் பாடல் வரிகளை கொண்ட பாடல்கள் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, பன்முக திறமைகளை கொண்டவர்தான் கங்கை அமரன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கேட்டால் பல தடைகள் எல்லாம் தாண்டித்தான் அவர் இந்த நிலைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவர் பாடலாசிரியராகவும் இசையமைப்பாளராகவும் இயக்குநராகவும் வசனகர்த்தாவாகவும் ஒரு நடிகராகவும் பன்முக தன்மை கொண்டவராக மட்டுமல்லாமல் இன்னும் சில பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து ஒரு பாடலையும் கேட்டு வந்துடலாம். நேயர்களே, நிழல்கள் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாரமணன் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

இளையராஜா அவர்கள் இசையமைப்பாளர் ஆன பிறகும் கூட கங்கை அமரன் அவர்களுக்கு லிரிக்ஸ் எழுத வாய்ப்புகள் கிடைக்கவில்லையாம். பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் முதல் படமான 16 வயது நிலைய படத்துல ஒரு காட்சிக்கு பாடல் வேணும். அப்போது பாடல் எழுத கண்ணதாசன் அவர்கள் வந்து ஊர்ல இல்ல. இதனால படத்துல பாடல் காட்சி எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாய நிலையில இருந்தாங்க பாரதி ராஜா அவர்கள். அதுக்கப்புறம் யோசனை பண்ண பாரதி ராஜா அவர்கள் கங்கை அமரனை அழைத்து ஒரு டம்மி லிரிக்ஸ் செய்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறார். கங்கை அமரன் அவர்கள் செந்தூரப்பூவு என்ற பாடல் வரிகளை எழுதியும் கொடுத்திருக்கிறார். இந்த பாடலையே இசையமைத்து காட்சியும் எடுத்திருக்கிறாங்க பாரதி ராஜா அவர்கள். இந்த பாடலையே ஜானகி அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இதற்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதும் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஜானகி அவர்களுக்கு. இதுவே கங்கை அமரன் அவர்களின் தனி திறமைக்கான வெற்றி எனவே சொல்லலாம். இதோ நேயர்களே இந்த பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வானவில். பன்முக திறமை கொண்ட கங்கை அமரன் அவர்களின் சுவாரஸ்யமான விஷயங்கள், அவருடைய பாடல் வரிகளில் வந்த பாடல்கள் வானவில் நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக கேட்போர் மனதை உருக வைக்கும் பாடல்களை தந்தவர் கங்கை அமரன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல் என்னன்னு கேட்கிறீங்களா? ஜானி படத்துல வந்த பாடல்கள், ஆசைய காத்துல தூது விட்டு பாடலும், காற்றில் எந்தன் கீதம் என்ற பாடலும் இவருடைய பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பாடல் வரிகள் பண்பான வரிகளாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நில்லென்று சொன்னால் மனம், நின்றால் போதும், நீங்காத நெஞ்சில் அலை ஓய்ந்தால் போதும், மௌனத்தின் ராகம் கேளாதோ, மௌனத்தின் தாளம் போடாதோ, காற்றின் கீதம் என எஸ் ஜானகி அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: 1980களிலே வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையில ரஜினி கமல் என உச்சத்தில் இருந்த கதாநாயகர்கள் மத்தியில நடிகர் ராமராஜன் அவர்களையும் 80களில் உச்சம் தொட வைத்த பெருமை கங்கை அமரன் அவர்களையே சாரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கங்கை அமரன் அவர்கள் இயக்கத்தில் வந்த படங்களே அவரை புகழாரம் சூட்டியது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான படமான ராமராஜன் பால்காரனாக நடித்த எங்க ஊரு பாட்டுக்காரன்.
1: பருவம் நான்கும் பரவசமாய் பகலும் இரவும் பரபரப்பாய் பயணம் தோறும் துருதுருப்பாய் பட்டி தொட்டி எங்கும் இசை.

இன்றைய நிகழ்ச்சியில கங்கையமரன் அவர்கள் எழுதிய பாடல்கள் தான் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, கங்கை அமரன் அவர்கள் தன் அண்ணன் இளையராஜா அவர்களுடனே இசை பயணத்தில் கூடவே இருந்தார். இளையராஜா எந்த படங்களுக்கெல்லாம் இசை அமைக்கிறாரோ அதற்கு இவர் துணை இசையமைப்பாளராக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு வந்தார். ஒரு சமயம் இவங்க ஊரிலிருந்து வந்த ஒரு புரொடியூசர் கங்கை அமரனை பார்த்து, நீ என்னுடைய ஒரு படத்துக்கு மியூசிக் பண்றியா என கேட்டிருக்கிறார். அதுக்கு இவரும் ஓகே என வந்து சொல்லியிருக்கிறார். இது பற்றி தன்னுடைய அண்ணன் இளையராஜா அவர்களோட எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணாம விட்டுட்டார். பிறகு ஒரு மாதம் கழித்து அந்த படத்திற்கான விளம்பரம் வந்து பேப்பர்ல வந்தது. அந்த விளம்பரத்தை பார்த்த இசை ஞானி கோபமாக ஸ்டுடியோவில் தன்னுடைய தம்பியை பார்ப்பதற்காக வந்தார். இசை பணியில இருந்த கங்கை அமரனை பார்த்து, இது எல்லாம் உனக்கு பண்ண முடியுமா, தனியாக ரிஸ்க் எடுக்கிறியே என வந்து கேட்டிருக்கிறார். அப்போது பக்கத்து ஸ்டுடியோவில் இருந்த ஜி கே வெங்கடேசன் அவர்கள் இளையராஜா அவர்களை சமாதானப்படுத்தி சொன்னாராம், இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு, பண்ணித்தான் பார்க்கட்டுமே என சொல்லியிருக்கிறார். அதை கேட்ட இளையராஜா அவர்கள் தன் தம்பி கிட்ட சொன்னாராம், சரி நல்லபடியாக பண்ணு என மனதார வாழ்த்தி போனாராம். இதோ நேர்களே அடுத்த பாடல் கங்கை அமரன் அவர்களின் பாடல். வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் நாடோடி பாட்டுக்காரன் படத்திற்காக பிடிக்கின்றது இந்த பாடல்.

கங்கை அமரன் அவர்கள் எங்கு இருந்தாலும் கலகலப்பாக இருக்கக்கூடியவர். சிறு வயது முதலே பாடல் எழுதும் திறமை கொண்டவராக இருந்தார். அதனாலதான் பல ஹிட்டான பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அம்மன் கோயில் கிழக்காலை படத்தில் வந்த எல்லா பாடல்களுமே செம ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்த பாடல்கள் அனைத்துமே பாடல் வரி எழுதியிருப்பவர் கங்கை அமரன் தான். அதிலிருந்து ஒரு பாடலான சின்னமணி குயிலே என்ற பாடல் இதோ நேர்களை உங்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது.

கங்கை அமரன் அவர்களுடைய கெரியர்ல வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் அப்படின்னு சொன்னா கரகாட்டக்காரன் படம் தான். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வசூலை எல்லாம் முறியடித்து ஒரு வருடத்திற்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி ரெக்கார்டும் செய்த படம் தான் கரகாட்டக்காரன். இதில் வந்த பாடல்கள், கதை, ஜோக் என இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் தான் கங்கை அமரன் அவர்கள். இது நேயர்களே, பாடலும் கேட்டு வந்தரலாம். மாங்குயிலே என்ற பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானவில். எவர்கிரீன் பாடல் என இந்த பாடலை சொல்லலாம். கேளடி கண்மணி படத்தில் வந்த இந்த பாடலை தனது அண்ணன் நினைவாக தங்களின் அண்ணன் பெயர் இப்படத்தில் வந்து பாடலில் இடம்பெற வேண்டும் என நினைத்து இப்படத்தில் பாடல் காட்சியில் சொல்லப்பட்டிருக்கும். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ராதிகா அவர்களும் கடற்கரையோரத்தில் வந்து வேர்க்கடலை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அந்த கவர்ல இருந்து பேப்பரை படிக்கும் போது அதில் பாடல் எழுதியவர் பாவலர் வரதராஜன் என குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பாடலை எழுதியவர் கங்கை அமரன் அவர்கள். இதோ நேயர்களே, கங்கை அமரன் பாடல் வரிகளில் மண்ணில் இந்த காதல் இன்றி பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது.

கவிஞர் வாலி அவர்களிடம் போய் பாடல்கள் எழுவதற்கு துணை பாடலாசிரியராக சேர்க்குமாறு கேட்டிருக்கிறார் கங்கை அமரன் அவர்கள். எனக்கு எதற்கு துணை ஆசிரியர், ஒன்றும் வேண்டாம் என சொன்னாராம் வாலி அவர்கள். பிறகு இளையராஜா அவர்களுடன் வாலி அவர்கள் பாடல் டிஸ்கஷனில் இருக்கும் போது கங்கை அமரன் அவர்களை அழைத்து, வாலி அவர்கள் பாட்டு வரிகளை நான் சொல்றேன், நீ எழுது போதும் என சொன்னாராம். கங்கை அமரன் அவர்களின் வரிகளில் இதனையர்களே அடுத்த பாடல் ஒலிக்கின்றது. பூந்தோட்ட காவல்காரன் படத்திற்காக இந்த பாடல் கே ஜே சுதாஸ் அவர்களின் குரலில். இதோ

கங்கை அமரன் அவர்களுடைய பன்முக திறமை அசாத்தியமானது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பாடல் வரிகளில் நாகரிகமான உன்னதமான காதல் வரிகள் இருக்கும். கங்கை அமரன் மற்றும் இசைஞானியின் இசையில் உருவான பாடல்கள் என்றும் மனதை வருடும் பாடல்கள் மற்றும் தனித்துவம் பெற்றதும் கூட எனலாம். காலத்தால் மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய பாடல்கள் தந்த இவ்விருவரையும் என்றும் மறக்க முடியாத ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் திரைத்துறையில் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களின் தொகுப்பு நேயர்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறும் தலைப்பு நான் யார். அதாவது கேட்கப்படும் கேள்விகளுக்கு நேயர்கள் பதிலளிக்க வேண்டும். நான் இப்படி இந்த இடத்தில் பிறந்தவள் அல்லது இதை செய்து கொண்டிருக்கிறேன் நான் யார் என்று ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது கவிஞரையோ பாடலாசிரியரையோ புத்தக எழுத்தாளரையோ அரசியல் தலைவரையோ கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு நீங்கள் நான் யார் என்ற பதிலை தெரிவிக்க வேண்டும்.

0: நிகழ்ச்சியின் முதல் கேள்வி, நான் யார் என்ற சுற்றின் முதல் கேள்வி. இவர் ஒரு பிரபலமான தமிழ் எழுத்தாளர். நான் ஒரு தமிழ் எழுத்தாளர். 1883 பிறந்தேன். என்னுடைய பயணம் தமிழ் எழுத்து துறையில் இருந்தது. மொழிபெயர்ப்பிலும் நான் சிறந்த ஆற்றல் பெற்றவன். என்னுடைய எத்தனையோ காவியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய கலை பயணத்தின் விளைவாக மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். பெண்ணின் பெருமை என்ற புத்தகமும் நான் எழுதப்பட்ட சிறந்த புத்தகங்களில் ஒன்று. அது மட்டுமல்ல, நான் 2 பத்திரிகைகளை நிர்வகித்திருக்கின்றேன். தேசபக்தன், நவசக்தி. நான் யார்? பதில் கூறுங்கள். நேர்களை, நிகழ்ச்சியில் நேயர் ஒருவர் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நான் யார் அப்படிங்கிற விஷயத்துக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் யாருங்க? நேற்று சொல்லுங்க மேடம்.
0: நான் ஒரு மிகப்பெரிய தமிழ் எழுத்தாளன். நான் பல்வேறு தமிழ் புத்தகங்கள், புதினங்களை படைத்திருக்கின்றேன். நவசக்தி, தேசபக்தன் போன்ற பத்திரிகைகளை எழுதியிருக்கின்றேன். தமிழக அரசியலிலும் நான் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் யார்
1: என்ற பேர் சொல்லிடுறேன் மேடம். நான் கோவை மாவட்டம் சின்னவன் சொல்லி செல்வராஜ் மஞ்சள் பேசுறேன். கேள்வி கேட்கலாங்களா? இல்லையா,
0: கேள்வி கேக்குறதுல. இப்ப நான் யாருன்னு கேட்டேன், நான் யாருங்கிறக்கு நீங்க பதில் சொல்லுங்க.
1: இல்ல, எந்த மாவட்டத்துக்காரன் கேட்கலாமன்னு கேக்குறேன் மேடம்.
0: மாவட்டத்துக்காரர் எல்லாம் இல்ல, பொதுவா தமிழகத்தை சேர்ந்தவர் தான்.
1: தமிழை சேர்ந்தவருங்களா? எழுத்தாளருங்களா?
0: ஆமா.
1: மூவே சாமிநாதன்
0: இல்ல, திருவி கல்யாண சுந்தரம். இந்த கேள்விங்களா? அதுதான், அதுக்கான ஒரு அடையாளத்தையும் நான் சொல்லிட்டேன். நவசக்தி, தேசபக்தன் பத்திரிகையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு.
1: அப்படிங்களா? சரிங்க மேடம்.
0: ஓகே, தொடர்பு கொண்டு பேசினதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: நல்ல ஒரு பாடல், வைர நெஞ்சம் படத்திற்காக ஒலிக்கிறது. நேர்களே,
1: ஓகே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி நிலையம் ஊடிஎஃப்எம் 101.8 வழங்கும் எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் யார், நான் சில வரிகளை நான் அந்த வரிகளின் கதாபாத்திரமாக அல்லது அந்த நபராக சித்தரித்து உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்கள் நான் யார் என்ற பதிலை சொல்லணும். நிகழ்ச்சி நடத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி இன்னைக்கு
1: சத்யநாராயணன் பேசுறேன்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சத்யநாராயணன். உங்களுக்கான கேள்வி இன்னைக்கு, நான் ஒரு படத்தை நான் நிறைய பாடல்களை தமிழ் படங்களில் இசையமைத்திருக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரும் சேர்ந்த அந்த பாடலை நான் இசையமைத்த அந்த பாடல் வரிகளை பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல் வரிகள் உடைய பாடல் வரியையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே அப்படிங்கிற அந்த பாடல் வரி, அது அந்த பாடல் வரியின் படம் எது?
1: அந்த படமா?
0: ஆமா,
1: அந்த பாடல், அந்த நீங்க சந்தன காற்று படம்.
0: ஆமா.
1: எந்த இயர் சுமார் கேஸ்டிங்?
0: அதுதான் சொல்லிட்டேன், இளையராஜாவாகி நான் இசையமைத்த பாடல்னு சொல்லிட்டேன். இப்ப நான் யாருன்னு சொல்லிட்டேன், அந்த பாட்டு பாட்டும் சொல்லிட்டேன், அந்த பாட்டு இடம்பெற்ற படம் இது.
1: செந்தூர் பாண்டியா?
0: இல்ல, தனிக்காட்டு ராஜா.
1: தனிக்காட்டு ராஜா. ஓகே மேடம்.
0: ஓகே, அதே பாட்டு பாட்டை கூட இப்ப நம்ம கேட்டுடலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி, வணக்கம். நேர்களே, இது போலதான் இந்த நான் யார் அப்படிங்கிற நிகழ்ச்சி வழங்க வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் 9344-1301 9 3 4 2 9 0 1 0 1 8 1 3 0 1 8 1 9 1 0 1 8 1 3 0 1 8 என்ற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய பதிலை சொல்லலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் ஊட்டி எஃப்எம் 101.8. உங்கள் அன்பு அறிவிப்பாளர் டபிள்யூ பிரேமலதாவுடன் இந்த நிகழ்ச்சி இப்போது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் யார் என்ற தலைப்பில் நான் கேட்கிற அந்த கதாபாத்திரமாகவோ அல்லது அந்த பொருளி நபரையோ குறிப்பிட்டு நான் யார் என்று கேட்கப்படுகிற அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷல். நிகழ்ச்சி நடத்த நேரியார்

0: பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி,
1: மேடம்,
0: சமையல்ல 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பிரசித்தி பெற்ற நான், என்னுடைய அந்த பகுதி இல்லாமல் சமையலுக்கு ஒரு புனைப்பெயரை வந்ததுல, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவன் நான். அந்த சமையல் என்றாலே அதற்கான ஒரு முதல் பகுதியை என் பேரிலேயே குறிப்பிடுவார்கள் பெருமையாக. என்னுடைய அன்பு மனைவியின் பெயர் தமயந்தி. நான் யார்?
1: இந்த கேள்விக்கான பதிலுங்களா?
0: ஆமா ஆமா, நான் யார்?
1: தமயந்தி நலன்.
0: வெரி குட்.
1: நலன் தமயந்தி. இது ஹிஸ்டாரிக்கலா வருங்க மேடம்.
0: ஆமா, அந்த நலபாகம் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் சமையல்ல சொல்லுவாங்க. அதாவது சிறப்பான சமையலுக்கு நலனுடைய அருள், அந்த நலபாகம், அது அந்த இதை பெற்றவங்க தான் அந்த குருவாக அந்த நலபாகம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அருமையா பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒருவேளை தமயந்தின்னு சொன்னனால சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு தெரியல.
1: ஆமாங்க மேடம், ஏதாவது ஹிஸ்டாரிக்கலா அந்த இது வரும் இல்லைங்களா?
0: ஆமா,
1: நலன் தமயந்தி அந்த ஸ்டோரியிலே அந்த இது வரும்.
0: ஆமா ஆமா, நல்ல நல்ல, அதாவது இன்னைக்குமே சமையல் கலை அப்படின்னா அவருக்கு நல்ல சிறப்பான ஒரு நலபாகத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்வாங்க ஒரு சமையல் கலை நிபுணரை கூட.
1: ஆமாங்க மேடம், ஆமா, அவங்க நலன் தமயந்தி அந்த ஸ்டோரியில வந்து அவர் நலன் வந்து அந்த சமையல் கலையில வந்து பெரிய வல்லுனர்.
0: இன்ன வரைக்குமே அந்த நலன் வந்து ஒரு பெரிய குருவை போல அந்த சமையல் கலைக்கு அவர் இருக்கிறதுனாலதான் இன்ன வரைக்கும் ஒரு நல பாகம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய சமையல் குரு அப்படின்னு சொல்லலாம்.
1: சமையல் வித்வான்.
0: ஆமா, அந்த மாதிரி நல்ல ஒரு பதில் சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இப்ப நலதமயந்தி படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.
1: சரிங்க மேடம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஊடி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நான் யார் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நான் யார் என்ற வரிகளோடு அந்த கதாபாத்திரமாகவோ அந்த பொருளாகவோ அல்லது அந்த ஒரு உருவமாகவோ நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் யார் என்று பதில் சொல்லணும். இதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷல். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
0: சரி, நல்ல செழிப்பான இடத்துல இருந்து கடல் இருக்கிற அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் பேசுறீங்க. உங்களுக்கு பொருத்தமா ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப நான் வந்து ஒரு நதி, வட மாநிலங்கள் செழிப்பாக இருப்பதற்கு நான் தான் முக்கிய காரணம். குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தின் கோதுமை விளைச்சலுக்கே நான் தான் ஆதாரம். நான் யார்? என்னை இன்னொரு குழுவும் கொடுக்குறேன். தமிழ் கவிஞர்களிலே சிறப்பான பாரதி என்னை மையமாக கொண்டு பாடல் எழுதியிருக்கிறார். வெரி குட், வெரி குட். சிந்து நதி. நல்ல நல்ல ஒரு ஆத்மார்த்தமா கவனிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிந்து நதியை பத்தி ஒரு அழகான பாடல். நன்றி, வணக்கம்.
1: சரி.

0: நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க பேச இருக்கிற தலைப்பு நான் யார். நான் யார் என்ற கதாபாத்திரத்தோடு அல்லது அந்த உருவத்தோடு நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் அதற்கு பதில் சொல்லணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மையப்பொருள். நிகழ்ச்சி நடத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம்.
0: நல்லா இருக்கேன் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம்னாவே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது பானகம்
1: தான்.
0: அத நான் ஒரு இடத்துல செய்முறை விளக்கத்தோட ஒரு சிறந்த சமையல் கலை நிபுணர் அது சொல்லி கொடுக்கறத நானும் கத்துக்கிட்டேன். அதையும் சுவைச்சு பார்த்துட்டேன். ரொம்ப அருமையான பானகத்தை நீங்க ஒரு நிகழ்ச்சியில சொன்னீங்க, அதை மறக்க முடியல. சரி, இப்ப அது ரிலேட்டடாவே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுறேன். நான் ஒரு குளிர்பானம். நான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு குளிர்பானம். எனக்கு என்ன, நான் வந்து மனிதர்களோட உடல்ல நல்ல குளிர்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு குளிர்பானம். என்னை கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா விருந்து நிகழ்ச்சிகளிலும் அல்வா, பாயசம் மற்றும் பல நல்ல நல்ல உணவு பதார்த்தங்களை எல்லாம் தயாரிக்கிறாங்க. நான் யார்?
1: அதாவது கல்யாண பதார்த்தத்திலையும்
0: நல்ல நல்ல, ஆமா, எண்ணெய் கொண்டு பாயசம் பண்றாங்க, அல்வா பண்றாங்க, எண்ணெய் கொண்டு நிறைய பதார்த்தங்களும் பண்றாங்க, இன்னும் நிறைய பதார்த்தங்களும் பண்றாங்க. குறிப்பாக உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கணுங்கிறதுக்காக பாயசம் அல்வா எல்லாம் சொல்றேன். அது நான் யார்?
1: எலுமிச்சம்பழம் இல்லைன்னு கண்டிப்பா தெரியுதுங்க.
0: எலுமிச்சம்பழத்துல அல்வா எல்லாம் பண்ண முடியாது. சரி.

0: கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு இங்க வாங்க, அது கிட்டத்தட்ட குளிர்பானம் தானே. சொல்லுங்க.
1: நன்னீர் சர்பத்துங்களா?
0: இல்ல இல்ல, சர்பத் இல்ல. நான் இயற்கையாகவே நான் தான், இயற்கையாகவே நான் தான் குளிர்பானம். என்னை கொண்டு எல்லாமே செய்யறாங்க. கண்டுபிடிக்க முடியல.
1: விடை சொல்லிரு மேடம்.
0: ஆ சரி, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது தினம் தினம் நம்ம பக்கத்திலே இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கு, முன்னாடியே இருக்கு. இளநீர்,
1: இளநீர். ஓகே,
0: இளநீர்ல இன்னைக்கு வந்து பாயசம் பண்றாங்க, இளநீர் அல்வா பண்றாங்க, இளநீர்ல நிறைய ஆப்பம் எல்லாம் கூட பண்றாங்க. அந்த இளநீருடைய அந்த அந்த சோற்று பகுதியை வைத்து அல்வா பண்றாங்க, அதுவும் நான் சுவைச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இளநீர் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, உடலுக்கும் அதனால எந்த கெடுதியும் இல்லை. ஒரு குளிர்ச்சியை இயற்கையாகவே அதை நமக்கு சமையல் பொருட்களையும் கொடுக்குறது, அந்த அளவுக்கு இன்னைக்கு அது சமையலையும் முக்கியத்துவம். இளநீர் பாயசம் சில ஹோட்டல்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இன்னைக்கு நான் இந்த கோடை காலங்களில் பார்க்குறேன். அந்த வெளியிலேயே அதை தான் போட்டிருக்கிறேன். அதனால நான்
1: இளநீர் இட்லியும் கூட
0: ஆமாம் இளநீர் இட்லி ஆப்பம், இளநீர் ஆப்பம் கூட நான் பார்த்தேன், ஒரு இது குறிப்பில் பார்த்தேன். அதனால நல்ல ஒரு குளிர்பானம், அதை நம்மளும் பயன்படுத்தலாம். ஓகே, நன்றி நன்றி. உங்க பேரை மறந்துட்டேன் மறுபடியும்.
1: பாலசுப்ரமணியம்.
0: இப்ப ஒரு நல்ல ஒரு தென்னமர தோப்பை பத்தின ஒரு பாடல் கேட்கலாம், திக்கத்தி மச்சான் படத்திற்காக.

0: நேர்களை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இதில் இன்னைக்கு நான் யார் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி ஒழித்துட்ருக்கு. ஹலோ வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: பேசுகிறீங்களா சார்? உங்களுக்கு அப்போ பொருத்தமான ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நான் கேட்க போகிறேன். குறிப்பா சோப்பு, பத்தி, ஊதுபத்தி, சில சாம்பிராணிகள் கூட அது மாதிரி இருக்கு. உங்களுக்கு பூஜைக்கேத்த ஒரு பூஜைக்கேத்த பூன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நறுமணம். மலர்கள்ல நான் தான் வந்து ராணி, அதாவது மலர்கள்ல ராணி ராஜா அப்படிங்கிற மலர்களில சிறப்பு நான் தான். தமிழ் இலக்கியங்களிலே எனக்கென்று ஒரு பெயர் உண்டு. கவிஞர் கண்ணதாசன் கூட அவர் குறிப்பிடும் போது இவள் அந்த மலர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லியிருக்காரு. அது என்ன மலர்? நான் யார்?
1: கண்ணதாசன் ஒரு பாடல்களை தான் குறிப்பிட்டிருக்காரா?
0: இல்ல, நிறைய பாடல்களை குறிப்பிட்டிருக்காரு. பட் பொதுவாக அது நான் படத்தை சொல்லிட்டேன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால தான் கொஞ்சம் டஃப் கொடுக்குறேன்.
1: சரி, எந்த நடிகையை கம்பேர் பண்ணி சொன்னாரு?
0: நடிகை சாவித்திரின்னு வச்சுக்கலாமே. சாவித்திரி கிடையாது, அதாவது இல்ல, அது சரியா எனக்கு நடிகை அது எனக்கு பொருத்தமா தெரியல. பட் கண்ணதாசனோட பாடல் வரிகள்ல அந்த மலரே வந்து அவள் அந்த மலர் அப்படின்னு சொல்லி
1: ரோஜா மலர்
0: இல்ல,
1: செண்பக மலர்
0: இல்ல,
1: தாழம்பூ
0: இல்லை, அதாவது
1: மல்லிகைப்பூ.
0: கரெக்ட். காலங்களில் அவள் வசந்தம், மலர்களிலே அவள் மல்லிகைன்னு சொல்லியிருக்கிறாரு.
1: ஓ, மல்லிகை நிறைய வந்திருக்கிறது.
0: நான் உங்களுக்கு அதனாலதான் சொன்னேன்.
1: சாம்ராணி கூட வருது நினைக்கலாம். மல்லிகை சாம்ராணி
0: நானு
1: சுவாசிச்சது இல்லை. நீங்க சொல்றதே வந்து
0: நானே வாங்கியிருக்கேன். மல்லிகை சாம்ராணி, மல்லிகை
1: கிடைக்கிறது நினைக்கிறேன்.
0: அகர்பத்தி வாங்கியிருக்கேன். அப்புறம் மல்லிகையில நிறைய அந்த சோப்பு எல்லாம் வருது, அது எல்லாருக்கும் தெரியும். மல்லிகையில சென்ட்,
1: அப்புறமா வந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் தாறு பிடிந்து, அதுல கூட அதுல வந்து சரோஜா தேவியை வர்ணிச்சு கூட மல்லிகை மலர்னு ஒரு வர்ணனை வரும் பாருங்க. ஆமா, மாலையில் மலரும் மல்லிகை பூன்னு வரும் பாருங்க.
0: ஆமா, மாலையில தான் மல்லிகை மலர்.
1: ஆமா, மல்லிகை மாலையில மலரும். நீங்க சொன்னது காலங்களில் மலர்களிலே அவள் மல்லிகைன்னு வருது. ஆனா வந்து என்னுடைய நினைவுல வந்து நீங்க சரோஜா தேவின்னு சொல்லியிருந்தா நான் உடனே மல்லிகைன்னு சொல்லியிருப்பேன்.
0: சரி, இப்ப ஒரு அழகான ஒரு நல்ல பாட்டு அன்னை வயல் படத்திற்காக உங்களுக்காக அந்த பாடல் பிளே பண்றேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி இணைப்பு கிடைத்ததற்கு. உங்களுடைய அந்த வர்ணனை ரொம்ப அழகா இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி சார். இப்ப பாருங்க, அன்னை வயல் படத்திற்காக ஒரு பாடல். நன்றி.

0: நேரிலை நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: நல்லமா இருக்கீங்களா சந்திரசேகர்?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். வெயில் கொளுத்துதுன்னு சொல்றாங்களே, காட்பாடி எல்லாம் பயங்கரம்.
1: ஆமா ஆமா, வேலூர் மாவட்டத்துல பயங்கரமா வெயில் இருக்கு மேம், தாங்கவே முடியல வெயில்.
0: அப்படின்னு நிறைய 21 மாவட்டங்கள் இன்னைக்கு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டிருச்சு அப்படின்றாங்க.
1: ஆமா ஆமா, வேலூர்லாம் பயங்கரமான வெயில் தான். நான் கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூரும் அப்படிதான் இருக்கு, ஊட்டி கூட பயங்கர வெயில்,
0: பயங்கர ஹாட். நேத்தெல்லாம் எங்களுக்கு ஊட்டியில வெளியவே நடக்க முடியல, அவ்வளவு ஒரு ஹாட், நெருப்புக்குள்ள நடக்கிற மாதிரி.

0: வந்து எல்லோருடைய பசியையும் தீர்க்கின்றவள், என்னை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக நான் எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஆதாரமான ஒரு ஜீவன். என்னை வந்து லக்ஷ்மியின் வடிவமாகவும் பார்க்கிறார்கள். நான் யார்?
1: உணவு மேம், அதாவது அன்னம் அப்படின்னு
0: பார்த்தேன். நான் தான் எல்லா உயிர்களுக்கும், நான் அந்த குறிப்பிட்ட பேரை சொன்ன சில எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம். நான் எண்ணிலிருந்து பல உணவுப் பொருட்களையும் தயாரிக்கிறாங்க, கொடுக்குறேன் நான். எண்ணிலிருந்து இருங்க இருங்க, நான் கேள்வியை நல்லா கவனிங்க. நான் ஒரு உயிர், நான் ஒரு விலங்கு வீட்டில், நான் ஒரு விலங்கு, நான் ஒரு உயிர்னு வைங்களேன். எண்ணிலிருந்து எல்லா உணவுப் பொருட்களும் தயாராகுது. நல்லா நிறைய பேருடைய பசியையும் போக்கக்கூடியவள், அதாவது குழந்தைகளோட
1: மாடு
0: கரெக்டா சொல்லணும். நான் பசு, அதுதான் பதில். அதான் பசு. ஏன்னா தெய்வமாக லக்ஷ்மியின் வடிவமாக சொல்லிட்டல. அப்புறம் நீங்க வந்து எல்லாமே என்ன சொல்றது, நீங்க பண்ணிட்டு இருக்கே, அப்போ உங்களுக்கு சாஸ்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கே, உங்களுக்கு தெரியாதா? சரி, பசு. இப்போ
1: இது பேர் என்ன? இதுல போயிட்டேன், அன்னம் கூட அன்னலக்ஷ்மின்னு சொல்லுவோம்ல, அந்த இதுல போயிட்டேன்.
0: இல்ல, நான் இது சொல்லிட்டல, என்ன வந்து லக்ஷ்மியின் வடிவமாக நான் ஒரு உயிர்னு
1: சொல்லிட்டேனே. ஆமா, உயிர் சொல்றீங்க,
0: அதை நீங்க கவனிக்கல. சரி,
1: பசு.
0: பசு, ஓகேவா?
1: ரொம்ப ஹாப்பி மேம், ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.
0: நல்லா இருக்கா? சரி,
1: நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு.
0: வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்மள சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா?
1: உண்மை உண்மை.
0: சரி, உங்களுக்கான பாடல் அண்ணாமலை படத்துல இருந்து.

0: நேயர்களே, கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: நல்லா இருக்கீங்களா? நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தூக்குத்துறை கே சிவசுப்பிரமணியன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் தான் மேடம்.
0: விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஊர்ல எல்லாம் வெப்பம் ஜாஸ்தியா இருக்கா?
1: ரொம்ப 100 டிகிரி தாண்டிதான் இருக்கு. மயிலாடுதுறை கும்பகோணம் மயிலாடுதுறை தெரியுமா?
0: தெரியும்.
1: காவேரி ஆறு, காவேரி ஆறு தான் ஓடுதுங்க.
0: ஆமா, காவேரி ஆறு நல்லா தண்ணி போகுதா இல்ல வெயிலுக்காக தண்ணி எல்லாம் வத்திருச்சு?
1: இல்ல மேடம், தண்ணி போல மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஜூன்ல திறந்து விட்டாதான்.
0: அப்படியா? சரி, இப்ப உங்களுக்கு பொருத்தமா ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க விவசாயின்னு சொல்லிட்டீங்க. இப்ப எங்கிட்ட இருந்துதான் நான் இந்த உலகத்துக்கு மழையை கொடுக்கறேன். நான் தான் மழையவே உற்பத்தி பண்றேன். நான் மழையை உற்பத்தி பண்றேன். விவசாயிகளுக்கு, உயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் என் வழியாக தான் வருகிறது. அந்த பூமியுடைய தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றாற் போல என்னுடைய செயல்பாடுகளும் மாறும். நான் சரியாக இருந்தால் நல்ல மழை பெய்யும். என்னிடத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் ஓவரா நான் வறட்சி அடைந்து விடுவேன், இல்ல ஓவரா குளிர்ச்சி ஆயிட்டா புயலாயிடுவேன். நான் யார்?
1: தட்பவெப்ப நிலையா?
0: இல்ல சொல்லுங்க, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க சொல்லுங்க.
1: வானிலையா?
0: அதெல்லாம் ஓகே தான், அதுக்கு காரணமா இருக்குதே.
1: மழை நீர், இது மழை, இது மழை நீரா?
0: நான் வந்து மழைக்கே நான் தான் காரணம். நான் வந்து
1: மேகம் மூட்டங்களா?
0: கரெக்ட், மேகம்.
1: மேகம்
0: தான். அந்த மேகம் வந்து குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா மழை. அந்த மேகம் ரொம்ப மையம் கொண்டுருச்சுன்னா அந்த இடத்துல புயல். மேகம் வந்து வறட்சி ஆகக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலையில நமக்கு வர கடுமையான வெப்பம் இதெல்லாம் இருக்கு. அந்த மேகம் சரியா இருந்தா நமக்கு சூழ்நிலை. சரி, நல்லா சொன்னீங்க. கொஞ்சம் பக்கம் பக்கம் வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல நேயர்கள் எல்லாம் அதுதான், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தங்களுடைய புத்தி, அந்த சிந்தனை கூர்மையை அதிகமா பண்ணணும்ன்றது தான் நிகழ்ச்சியோட நோக்கம். உங்களுக்கு ஒரு பாடல், துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் W. பிரேமலதா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மேற்காசியா மற்றும் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என பிஜேபி வினவியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தாய்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். பொன்மாழை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடலின் தொகுப்பு, திரைகானம்.

0: கண்டவுடன் முத்தம் சிந்த ஓடினே ஓடினே ஓடினே. அட ராஜா என் தம்பி வாடா
1: அண்ணா அண்ணா.

மரமில்லாமல் கிளையா, கிளையில்லாமல் கனியா, எல்லா

டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் கேட்ட பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக.

0: ராக தோடே பாடி வந்தா ராஜா கே காத்திருந்தா ரோஜா போல பூத்திருந்தா ராஜாவும் ஓடி வந்தா ராகத்தோடே பாடி வந்தா ராகத்தோடே பாடி வந்தா ராகத்தோடே பாடி வந்தா
1: அஜக்தா.

டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் கேட்ட பாடல் அன்பே வா திரைப்படத்திற்காக. பொன்மாழி பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடலின் தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவு பாடல்.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்தில்ல.
1: ஆமா,
2: ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமிலும் படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாஸ்டிக் முதல் செங்கோட்டை வரை 354 பகுதி சென்னை அஞ்சல், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழர் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் அதன் நுட்பங்கள் குறித்து குன்னூர் பட்டு வளர்ச்சி துறையின் உதவி பட்டு ஆய்வாளர் சபரீஷ் அவருடன் நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச்சூடை, 9:30 அரங்கிசை எம் சந்திரசேகரன் அவர்களின் வயலின் இசை, திருச்சூர் சி நரேந்திரன் அவர்களின் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்களின் கடம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடலின், 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள், 6:15 அறுவிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ குறித்து இயற்கை ஆர்வலர் பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ குழந்தைகளுக்கு விளம்பிலே ஏற்படும் மரப்பேர் கோளாறு குறித்து உதக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைக்காலம் நிறைவாக சட்டம் அறிவோம், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் குறித்து வழக்கறிஞர் தன்யா ஜோசப் அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 பிளே கிரவுண்ட், 7:50 ஆரோக்கியமே ஆனந்தம் உடலுக்கு நன்மை பயிக்கும் காய்கறிகளின் பயன்கள் குறித்து எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 8:15 ஆங்கில செய்திகள், 8:30 திரைகாணம், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிமையான பாடல்கள், 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சிகள், 11:00 செய்தி சுருக்கம், 12:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி, 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 வண்ண வண்ணப்பூக்கள், 1:55 திரைக்காணம், 2:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நிலமணி நேரம், 2:55 வானிலை அறிக்கை. நாளிரவு 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சிகள், 8:30 செய்தி அறிக்கை, 9:30 திரைக்காணம், 10:00 அகில பாரதி இசை, 11:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்ல

0: இருக்கே தம்பி சொன்னேன், பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிகோஸ் கிறிஸ்டோதோலிதீசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்தவொரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும் இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுபோன்ற கருத்துகள் தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இப்பிரச்சினையில் தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றம் மற்றும் நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி மேகதாது அணையை கட்ட கர்நாடகா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்தி காவிரி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் திரு டி கே சிவக்குமாரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி புதிய பேருந்து நிலைய முறைகேடு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கி தற்போதைய மாவட்ட நிர்வாகம் வரை அனைத்து தரப்பினரும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தென் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருச்சியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை சிறப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வருவாய் அலுவலர் திரு நாராயணன் இன்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் பொறுமையாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்கு இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பவினா பட்டேல் கொரியாவின் சன்கே மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பவினா பட்டேல் சுபம் வத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயா தீபிகா கங்காபட்னம் அத்யோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. காஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சாலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோதிஸ்தா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசோ ஹீரோ யோஷிமுரா ரெய்னா அசோ இணையை வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ಆಕಾಶವಾಣಿ
1: ಸುಮ್ಮವಾ ಬಂದದೆ ಸುದಂತಿರಂ ಎಂಬುದು ಸುಮ್ಮವಾ ಬಂದದೆ
2: ಪ್ಲಾಸಿ ಮುದಲ್ ಸೆಂಗೋಟ್ಟೈ ವರೆ ಉರೈ ಓವಿಯಂ
1: ಸುದಂತಿರಂ ಎಂಬುದು ಸುಮ್ಮವಾ ಬಂದದೆ
3: வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா பாடலை எழுதிய பாஸ்கரதாஸ் பற்றியும் அதை நாடக மேடைகளில் பாடிய விஸ்வநாத தாஸ் பற்றியும் சொன்னீர்கள். அவர்கள் வெளிப்படுத்திய தேசபக்தியின் சிறப்பால் இன்றும் நம் மனங்களில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். வேறு யார் இப்படி நாடக மேடைகளில் தேசபக்தியை வளர்த்தார்கள் தாயே?
4: மானே, அந்த நாடக கலைஞர்கள் பணத்துக்காகவோ வாழ்வாதாரத்துக்காகவோ தொடர்ந்து நாடகங்களை போடவில்லை. தேசம் ஒரு பெரும் விக்கட்டில் தவித்த போது தலைவர்களுடன் தோள் கொடுத்து தாங்களும் உதவினார்கள். கொள்கைக்காக தங்களின் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். அப்படி பல பேர் இருந்தார்கள். தேபோ கிருஷ்ணசாமி பாவலர் 1920 பால மனோகர நாடக சபா எனும் குழுவை தொடங்கினான். தனபதி, விஜய விலோச்சனை, பதிபக்தி, கதர் பக்தி, பம்பாய் மெயில் என சில நாடகங்களை எழுதி மேடையேற்றினான். பத்திரிகையாளனாகவும் கதாசிரியராகவும் விளங்கியவன். காந்திய இயக்கம் தொடர்பான நாடகங்களை உருவாக்கி மதுவிலக்கு, கதர் பிரச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு நாடகங்களை அமைத்தது அவன் குழு. வடுவூர் துரைசாமி ஐயங்கார், ஜே ஆர் ரங்கராஜு ஆகியோர் துப்பறியும் நாவல்களை எழுதி புகழ் பெற்றார்கள். அந்த வடிவத்தை அடியொற்றி கிருஷ்ணசாமி பாவலரின் குழுவும் துப்பறியும் நாடகங்களை அரங்கேற்றியது. கதர்பக்தி என்பதை துப்பறியும் தேசிய நாடகம் என்றே அச்சிட்டு விளம்பரப்படுத்தினார்கள். 1919 நிகழ்ந்த மிக கொடுந்துயரமான ஜலியான்வாலா பாக் படுகொலையை தமிழ் நாடகங்களில் புகுத்தி தேசிய அலையை பலரும் எழுச்சி பெறச் செய்தார்கள். சத்யமூர்த்தி போன்றவர்களின் முயற்சியால் நாடக கலைஞர்களும் தேசிய உணர்வு பெற்று நாடகங்களில் நடித்தார்கள். சுப்பிரமணிய சிவா, தேசிங்கு ராஜன், சிவாஜி முதலான தேசிய வீரர்களின் கதைகளை நாடகமாக்கினான். இந்த நாடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து சட்டமன்றத்தில் சத்யமூர்த்தி வாதிட்டான். இதையடுத்து பலரும் தேசிய உணர்வு சார்ந்த வரலாற்று நாடகங்களை படைத்தார்கள். வே சாமிநாத சர்மா, வானபுரத்து வீரன் என்ற கற்பனை வரலாற்று நாடகத்தை படைத்தான். இதில் கிழக்கிந்திய கம்பெனியை ஈசானபுரம் என்று பெயரிட்டான். பாரத நாட்டை பாணபுரம் என்றும் பெயரிட்டான். இந்த உருவகங்களை வெளிப்படுத்தி பாணபுரத்து வீரன் என ஒரு நாடகத்தை அமைத்தான். பாணபுரத்து வீரன் பாலீசன் அரச துரோக குற்றச்சாட்டில் தூக்கிலிடப்படுகிறான். அந்த வேளையில் அவன் மக்களிடம் சுதந்திர கனல் தெரிக்க பேசுகிறான். நாட்டுக்கு உழைப்பதே ஒருவனது பிறவி பயன். தேசபக்தி எனும் சுடர் இல்லாவிட்டால் மனிதன் தீய பண்புகளுக்கு அடிமையாவான். தேசபக்தி குற்றமானால் விடுதலை தந்தாலும் மீண்டும் அதே குற்றத்தை செய்வதே கடன் என்று அவன் முழக்கமிடுகிறான். அதன் பிறகு தூக்கிலிடப்படுகிறான். வானபுரத்திற்கும் ஈசானபுரத்திற்கும் போர் மூழ்கிறது. வானபுரத்தின் அடுத்த தலைவனான புரேசன் தோல்வியுற்று தலைமறைவாக இருக்கிறான். அப்போது சிலந்தி பலமுறை முயன்று கூடுகட்டி முடிப்பதை பார்க்கிறான். உற்சாகத்துடன் வீரர்களை திரட்டி போர்க்களம் செல்கிறான். புரேசனும் வீரவுரை நிகழ்த்துகிறான். வானபுரம் அந்த போரில் வெற்றி பெறுகிறது. இந்த நாடகத்தில்தான் பாரதியாரின் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், விடுதலை விடுதலை விடுதலை, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று முதலான பாடல்களை வெகு தீரத்துடன் பாடினார்கள்.

ஆனால் இந்த நாடகத்தை ஆங்கிலேய அரசு தடை செய்தது. இதனால் அந்த நாடகம் தேசபக்தி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மேடை ஏற்றப்பட்டது. அதில் காந்தி வெல்லுப்பாட்டு சேர்க்கப்பட்டது. வாலீசன் தூக்கிலிடப்படும் காட்சியில் அவன் பகத்சிங் போல உடையணிந்திருப்பதாக காட்சி அமைத்தார்கள். அந்த காட்சி வந்தபோது பகத்சிங் வாழ்க என்று முழக்கமிட்டார்கள். இந்த தேசபக்தி என்ற நாடகத்தை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு சென்றவன் டி.கே. சண்முகம். இந்த நாடகத்தின் வசனங்களையும் பாடல்களையும் எழுதி கொடுத்தவன் மதுரகவி பாஸ்கரதாஸ் தான். தேசபக்தி என்ற நாடகத்தைப் போல கதரின் வெற்றி என்ற நாடகமும் டி.கே. சண்முகத்தால் நடத்தப்பட்டது. அதுவும் பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்டது. தேசிய உணர்வு கொண்ட டி.கே.எஸ். சகோதரர்கள் ஊமைத்துறை, கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி சண்டை, மருதுபாண்டியர் முதலான நாடகங்களை நடத்தினார்கள். ஆனால் இவை எல்லாம் அரசால் தடை செய்யப்பட்டன. நாடு விடுதலை பெற வேண்டும் என்று கவிஞன் கண்ட கனவு பலிப்பதாக எஸ்.டி. சுந்தரம் நாடகம் படைத்தான். சர்வாதிகாரியின் கொடுமைகள் நீக்கப்படுவதாக கவியின் கனவு நாடகத்தில் காட்டி பிரிட்டிஷாரின் ஆட்சி நீக்கப்பட வேண்டும்

கருத்தை வலியுறுத்தினார். இந்த நாடகத்தின் உரையாடல்களில் விடுதலை வேட்கை வெளிப்பட்டது. மக்களாய் பிறந்தோம் மடிவது திண்ணம், தாய் திரு நாட்டை தகர்த்திடும் எதிரிகள் மாய்ந்திடும் வரை நாம் மறப்போம் சுகத்தை, தாய் பிறன் கைப்படச் சகிப்பவனாகி நாயன வாழ்வதை விழைவது நன்றோ என்று விடுதலை உணர்வை ஊட்டி முழங்குகிறான் சுகவீரன் என்பவன். சுதந்திரம் நம் வாழ்வின் ஜீவன், நாகரிகத்தின் சின்னம், சுயமரியாதையின் ஆன்மா, வீர தியாகிகளின் வெற்றி பரிசு. இதை கண்ணும் கருத்துமாக காப்பது நம் கடமை என்று சுதந்திரத்தை போற்றுகிறான் கவிஞன். இந்த கவியின் கனவு நாடகம் 2000 முறைக்கு மேல் மேடையேற்றப்பட்டது. எஸ் டி சுந்தரம் வீர சுதந்திரம் என்ற நாடகத்தை எழுதினான். அது வாஞ்சி, லாலா லஜபத் ராய், பகத்சிங், திருப்பூர் குமரன் என விடுதலை வீரர்களின் வாழ்க்கையை சித்தரித்தது. சக்தி கிருஷ்ணசாமி வீரபாண்டிய கட்டபொம்மனையும், தமிழ்வாணன் பூலித்தேவனையும், டி கே சண்முகம் செக்கெழுத்த சிதம்பரனாரையும் நாடகமாக்கினார்கள். பால சஞ்சீவி தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், தேப்பா பெருமாள் சுதந்திர தீபம் என்ற நாடகங்களை நடத்தி விடுதலை தீயை அடையாமல் காத்தார்கள். மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி, தேசபக்தி அல்லது சகோதர துரோகம் என்ற நாடகத்தை நடத்தியது. அதில் மராட்டியருக்கும் முகலாயருக்கும் நடக்கும் போரை காட்டி வெளிநாட்டவர் ஆட்சி பற்றிய கண்டனங்களை நாடகத்தில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். கோவை ஐயாமுத்து எழுதிய இன்பசாகர நாடகத்தில் பாண்டிய அரசனை எதிர்க்கும் ஈழ மக்கள் உண்ணாவிரதம் இருப்பதாக காட்டி காந்தியின் போராட்ட முறையை வெளிப்படுத்தினார்கள். இப்படித்தான் அந்த வீரமைந்தர்கள் எதற்கும் அஞ்சாமல் சுதந்திர தாகத்தை வளர்த்தார்கள்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 7:10. தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள்.
1: மத்திய அரசு நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ளன. முதற்கட்டமாக வீட்டு பட்டியல் தயாரிக்கும் பணி வரும் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை. இறுதிக்கட்டமாக மக்கள் தொகை மற்றும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட பணியான வீட்டு பட்டியல் தயாரிக்கும் பணிக்காக வருவாய்த்துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியலமைப்பின் 69வது பிரிவில் இடப்பட்டுள்ள ஒன்று. சட்ட வரைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்கிறது. கடந்த 2011 கடைசியாக கணக்கெடுக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த ஒரு வீடும் விடுபடாதவாறு கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் வாழ்வியல், பொருளாதாரம், சமூக சூழ்நிலை, வீடுகள் மற்றும் அவற்றிலுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து 33 வகையான விவரங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எடுத்து கூறப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஹாக்கி யூனியன் ஆஃப் தூத்துக்குடி சார்பில் வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான சீனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றன. 32 மாவட்டங்களில் உள்ள அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வந்த இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை மற்றும் அரியலூர் அணிகள் மோதின. இதில் 5-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வெற்றது. முன்னதாக 3வது மற்றும் 4வது இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி மாவட்ட அணிக்கு 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வீழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து

0: தெளிப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் பகுதியில் உள்ள ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு நினைவு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியான பகுதிகளில் ஒன்றான ஒட்டப்படாரம் பகுதியில் பல சிறிய கிராமங்கள் கொண்ட இந்த பகுதி பின்தங்கிய பகுதியாகவே இருந்து வருகிறது. ஒட்டப்படாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் ஒன்றான ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வந்துள்ளது. இந்த பள்ளிக்கூடம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமின்றி சுற்றியுள்ள சில கிராம பகுதி மக்களுக்கும் உறுதுணையாக இருந்துள்ளது. நூற்றாண்டுகளை கடந்துள்ள இந்த பள்ளியில் பயின்ற பலர் இந்திய ஆட்சிப்பணி, இந்திய வருவாய்ப்பணி, இந்திய தகவல் பணி மற்றும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர். இந்த பள்ளி நூற்றாண்டு சேவையை நினைவு கூறும் வகையில் PNY நிதியுதவியுடன் தேசிய வேளாண் அறக்கட்டளை மூலமாக நினைவு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கூடுதல் வகுப்பறைகளை கொண்ட இந்த நினைவு கட்டிடத்தை ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசு முன்னாள் செயலாளர் ராமையா IAS பேசுகையில், உலக நாடுகளிலே எந்த நாட்டிலே கல்வி கண்டதோ அந்த நாடு நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. இங்கிலாந்து, பிரான்சு, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்று பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்று மிக வேகமாக முன்னேறி போகிறது என்று சொன்னால் அது கல்வியின் மூலமாகத்தான். கல்விக்கு எந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சமூகம் அந்த நாட்டின் நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு புத்தக விற்பனை சங்கம், கோவில்பட்டி ரோட்டரி சங்கம், கோவில்பட்டி JCI சார்பில் புத்தக திருவிழா நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் நாவல், வாழ்க்கை வரலாறு, மருத்துவம், இலக்கியம், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், போட்டி தேர்வு நூல்கள், அறிவியல் புத்தகங்கள் உள்ளிட்ட 10,000 தலைப்புகளில் 100,000 புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த புத்தக திருவிழாவில் வந்து புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு 10% தள்ளுபடியும், 1,000 ரூபாய்க்கு மேல புத்தகம் வாங்குபவர்களுக்கு வாசிப்பு செம்மல் சான்றிதழும், 2,000 ரூபாய்க்கு அதிகமாக புத்தகம் வாங்குபவருக்கு வாசிப்பு சிகரம் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் கோடை காலத்தில் குழந்தைகள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கரிகாலம் சிலம்ப கழக சார்பில் கோடைகால சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் 1 முதல் 10 வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவியுடைய ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளின் முடிவில் மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி புதுக்கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சிருங்கேரி சங்கரமட ஆலயம் சங்கீர்த்தன மகோத்சவ விழா நடைபெற்றது. தினமும் பல்வேறு பூஜைகள், நாம கீர்த்தனைகள் பாடப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவ சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு சீர்வரிசை பொருட்கள் கொண்டுவரப்பட்டு ஸ்ரீ ராதா கல்யாணம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ லட்சுமணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின்

0: கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 270 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 MW சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சன்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோத்திஷா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிதாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசிஹோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
4: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
3: அதே தான்ப்பா, 60 ரூபா.
4: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
3: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
4: அடுத்த வழி,
3: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
4: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
3: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரை இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோதாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சி, இளஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த

ஃபினாக்சின் 10 EC 2.0 மில்லிலிட்டர் அல்லது ஃப்ளோ ஃபர்கைட் 57% EC 2.0 மில்லிலிட்டர் ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மர கம்புகளை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும்.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து குன்னூர் பட்டு வளர்ச்சி அலுவலக உதவி பட்டு ஆய்வாளர் சபரீஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர். ஜெய். ராகவேந்திரா.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். நான் இங்க குன்னூர் பொதுவேகன பட்டு வளர்ச்சி அலுவலகத்துல வந்து உதவி பட்டு ஆய்வாளராக வந்து பணிபுரிஞ்சிருந்தேன். என்னோட பேர் வந்து சபரீஷ். அதாவது பட்டு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இதுல ரெண்டு வகையான பகுதிகள் இருக்கு. ஒன்னு என்னன்னா பட்டு பூச்சிக்கு தேவையான பட்டு மல்பெரி இலைகளை உற்பத்தி செய்வதும், இன்னொன்று வந்து அந்த அதுல பட்டு புழுவர்களுக்கு வந்து இந்த இலைகளை உணவாக கொடுத்து அதுல இருந்து பட்டு அறுவடை செஞ்சு அதுல இருந்து பட்டு நூலைய பிரிச்சு பட்டு ஆடைகளை வந்து நெய்யறதும், இது ரெண்டுமே வந்து இணைஞ்சதுதான் இந்த பட்டு வளர்ச்சி துறைங்கிறது. ஸோ இதில் வந்து நிறைய விவசாயிகளுக்கு தேவைப்படும் மானியமும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த பட்டுத்தொழில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களிலும் வந்து பரவலாக வந்து விவசாயிகள் வந்து இது பட்டுத்தொழிலை எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால நாங்கள் நிறைய விவசாயிகளுக்கு நிறைய மானியங்கள் வந்து கொடுத்து ஊக்குவச்சிட்ருக்கோம்.
1: ஊக்கப்படுத்தணும் இந்த லார்வா ஸ்டேஜ் அப்படின்றத அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய அந்த ஸ்டேஜஸை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: அதாவது நம்ம பட்டு புழு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டு முட்டையிலிருந்து அது கூடு கட்டுற வரைக்கும் 32 நாள் வந்து அந்த லாரோட ஸ்டேஜ். அதில் வந்து 5 பருவங்கள் இருக்குது. முதல் பருவம், 2nd பருவம், 3rd பருவம், 4th மற்றும் 5th பருவம். 5th பருவத்தில் அதோட 6th நாள் கழித்து 7th நாளில் வந்து அது வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு 5 நாள் கூடு கட்டும். அதுக்கப்புறம் 7th நாள் அந்த பட்டு கூடுகளை வந்து அறுவடை செஞ்சு நம்ம அரசே வந்து பட்டுக்கூட அங்காடிகள் வச்சிருக்கு. பட்டுக்கூட அங்காடிகளை வந்து விற்பனை செய்கிறாங்க. இந்த லார்வல் ஸ்டேஜ் இந்த பட்டுப்புழுவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் வந்து வளர்த்தணும். ஏன்னா அதுக்கு அது வந்து நோய் கிருமிகளுக்கும் தாக்குதலுக்கும் அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகும். அது இல்லாமல் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இயற்கை சூழல், அதாவது அதிகமான தட்பவெப்பநிலை, அதாவது ஈரப்பதமெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அதுக்கு வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த பட்டுப்புழு வளர்த்துறதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வளர்த்த வேண்டிய அவசியமாக இருக்குது.
1: என்ன டெம்பரேச்சர் வந்து இதுக்கு நார்மலாக வந்து ஷூட் ஆகும் சார்? ஆக்சுவலாக
2: அதாவது பட்டுப்புழுவில் வந்து ஒரு 5 பருவம் சொல்லலைங்களா, அதில் வந்து முதல் 2 பருவத்துக்கு வந்து அதிகப்படியான டெம்பரேச்சரும் ஈரப்பதமும் தேவைப்படும். அதாவது 27 28°C வரைக்கும் டெம்பரேச்சரும் ஈரப்பதம் வந்து 80-90% ஈரப்பதமும் தேவைப்படுது. அந்த ஈரப்பதம் இருந்தாதான் மட்டும் அந்த புழு வந்து நல்லா இலைய சாப்பிட வளரும். இதுல ஏதாவது ஒண்ணு கம்மியானா கூட அது சரிவர இலைய சாப்பிடாது, வளர்ச்சி வந்து அஃபெக்ட் ஆகும்.
1: பொதுவாக விவசாயிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ வந்து இந்த மல்பெரி செடி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வளர்க்கும் போது என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் வந்து வழங்குவீங்க? அந்த அவுட், ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அவுட்புட், அந்த ப்ராடக்ட் வந்து அவுட்புட் ப்ராடக்ட் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான ஆலோசனைகளை நீங்கள் வழங்குறீங்க?
2: அதாவது நம்ம துறையிலேயே பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப சேவை மையம், அதாவது என்னன்னா பட்டு ஒரு விவசாயி வந்து பட்டு தொழிலை வந்து எடுத்து நடத்துறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவ வருது. அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தொழில்நுட்ப சேவை மையம் மூலியமா எங்களுக்கு உதவி பட்ட ஆய்வாளரும் இளநிலை ஆய்வாளரும் இருக்காங்க. அவங்க போய் நேரடியாக விவசாயிகள் சந்திச்சு அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து பட்டுப்புழு வளர்க்குறது, அதாவது எந்த டெம்பரேச்சர்ல இருக்கணும், எவ்வளோ ஈரப்பதம் இருக்கணும், எவ்வளோ வேலை வந்து உணவு கொடுக்கணும், அப்புறம் அந்த தோல் உரிப்புன் இருக்கு, அதாவது ஒரு பருவத்துலேருந்து இன்னொரு பருவத்துக்கு பூச்சி போகும்போது அதோட பழைய தோல் உரிச்சு புது தோலை வந்து வளர வச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த பருவம் போகுது. ஸோ அந்த டைம்ல வந்து எவ்வளோ வந்து அந்த படுக்கையில், அதாவது புழுவெழுப்பு படுக்கையில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், அதுக்கு என்னென்ன கிருமி நாசினிகள் வந்து தெளிக்கணுன்றது ஃபுல்லாக எல்லா டெக்னிக்கல் நாலேஜுமே வந்து நம்ம தொழில்நுட்ப சேவை மையத்திலேருந்து அலுவலர்கள் வந்து போய் விவசாயிகளுக்கு வந்து சொல்லி முட்டை பொறிப்பிலிருந்து பட்டுக்கூட அறுவடை வரைக்குமே வந்து ஃபுல்ல வந்து நம்ம ஆய்வாளர்கள் போய் விவசாயிகளுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுப்பாங்க.
1: ஃபர்ஸ்ட் வந்து எக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறமா அந்த அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அதற்கான நாட்கள் வந்து எத்தனை நாட்கள் சார், அதை பற்றி ஒவ்வொன்றும் விரிவாக சொல்லுங்கள்.
2: பட்டு முட்டை வந்து அதோட தாய்ப்பூச்சியிலிருந்து தான் வந்து பட்டு முட்டை உற்பத்தி ஆகுது. பட்டு முட்டை முட்டை இட்ட நாள்லேருந்து 10 நாள் வந்து எடுத்துக்கும் பட்டு முட்டையிலேருந்து புழு பொறிக்கிறதுக்கு. பட்டு முட்டையிலேருந்து புழு பொறிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் முதல் பருவம் சொன்னீங்களா, அது வந்து ஒரு 3 நாள். 3 நாள் வந்து முதல் பருவத்தில் வந்து பூச்சிக்கு வந்து நல்ல இலசான இலையை வந்து நம்ம உணவாக அடிக்கணும். அதாவது நுனியிலிருந்து 4வது 5வது இலை அந்த நிலையை வந்து 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நல்லா நறுக்கி புழுக்களுக்கு வந்து உணவாக கொடுக்கணும். அதே மாதிரி அந்த உணவாக கொடுக்கும்போது அதோட சூழல் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 28°C 90% ஈரப்பதமும் இருக்கணும். அப்போ வந்து அந்த இலையை அந்த புழு வந்து அந்த இலையில வந்து நல்லா சாப்பிட்டு வளரும். அதாவது 3வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோலுரிப்பு சொன்னீங்களா, அது வந்து ஒரு 15-20 மணி நேரம் வந்து தோலுரிப்பில் இருக்கும். அப்போ வந்து புழு வந்து சாப்பிடாது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த வந்து புழு வந்து தோலுரிப்புக்கு முன்னாடி வந்து அதோட யூரின், ஃபீகல் மேட்டர் எல்லாமே வந்து படுக்கையிலே இட்டுரும். அதனால ஈரப்பதம் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ அது கிருமி வந்து அது தாக்காத வண்ணம் படுக்கையில வந்து நம்ம சுண்ணாம்பு வந்து தெளிக்கணும். தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த 20 மணி நேரம் தோல் உரிப்புக்கு அப்புறம் 2வது பருவம் போயிடும். அப்போ அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இலை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இது பெட் டிசின்ஃபெக்டன் சொல்லுவோம், படுக்கை கிருமிநாசினி. அது வந்து நம்ம விஜிதா அங்குஷ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை வந்து தெளிச்சுட்டு தெளிச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த ஃபீடிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்துக்கும் வந்து ஒவ்வொரு நாள் இருக்கு. இப்ப ரெண்டாவது பருவத்துக்கு வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை நாள் ஆகும், மூணாவது பருவத்துல வந்து மூணு நாள் வந்து உணவு எடுத்துக்கும், அதே மாதிரி நாலாவது பருவத்துல வந்து நாலு டு அஞ்சு நாள், அஞ்சாவது பருவத்துல வந்து அஞ்சு டு ஆறு நாள். இந்த நாள் கணக்கு வந்து நம்ம சொன்ன டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்டா இல்ல அப்படின்னா வந்து அந்த நாள் வந்து அதிகமாகும். இப்ப அஞ்சாவது பருவத்துக்கு அஞ்சு நாள் சொன்னீங்களா, அதுல வந்து டெம்பரேச்சர் 25 டிகிரி மெயின்டைன் பண்ணணும், அது கூட லோவா போச்சுன்னா இந்த நாள் வந்து ஜாஸ்தி ஆகும். அதாவது அஞ்சுன்றது ஆறு நாள் வந்து ஏழு நாள் வரைக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் நாளுக்கு அப்புறம் கூடு கட்டும். சோ அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணிட்டு இல்லைன்னா நம்ம அது வந்து பட்டுக்கூடுல வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும்.
1: இப்ப விவசாயிகள் இந்த மாதிரியான ப்ராசஸ்ல ஈடுபடும் பொழுது இப்ப வந்து கொஞ்சம் அதிகமான உஷ்ணம் வந்து ஃபீல் பண்றோம், திடீர்னு வந்து கிளைமேட் வந்து மாறுபடுது, மழை வந்து ஏற்படுது இல்லையா. சோ அப்ப வந்து இப்ப அவங்க அதற்கு என்னென்ன விஷயங்களை வந்து ப்ரிகாஷனரியா வந்து ஹேண்டில் பண்ணணும்.
2: இப்ப வெப்பம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம இனிஷியலாவே முதல் ரெண்டு பருவத்துக்கு வந்து வெப்பம் அதிகமா இருந்தா பிரச்சனை இல்லை, அது வந்து அது வெப்பம் விரும்பக்கூடியதான். மூணாவதுல இருந்து அஞ்சாவது பருவம் வரைக்கும் 25 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமா போச்சுன்னா பூச்சியால அது சரி வர சாப்பிடாது. அப்ப என்ன பண்ணணும்னா நமக்கு நம்ம ரியரிங் ஷெட் அதாவது புழுவரப்பு மனையிலே வந்து நம்ம கட்டும் போதே வந்து எல்லா பக்கமும் நல்லா காற்றோட்டம் வர மாதிரி ஜன்னல் அமைச்சுதான் கட்ட சொல்றோம், அறிவுரை கொடுத்துறோம். அப்ப என்ன அதிகமா வெப்பம் இருக்க வேணும்னா நம்ம எளிமையான வழி அப்படின்னா சாக்க வந்து நினைச்சு எல்லா ஜன்னலையும் சுற்றி வந்து போட சொல்லிடுறோம். போடும்போது என்ன ஆகும்னா உஷ்ண காத்து வந்து உள்ள போகாது, ரூம் வந்து அந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும். அது இல்லைன்னா நம்ம கீழே வந்து மேல போர்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து தென்னங்கீத்துகள், அதை வச்சு நம்ம கட்டுறது மூலியமா ஈட்டை வந்து அதிகமா வந்து உள்ள போகாது. அது இல்லாம நம்ம என்ன சொல்றோம்னா புழுவளப்பு மனை கட்டும் போது நிறைய மரங்கள் இருக்கிற இடமா பார்த்து கட்ட சொல்றோம். அப்போ வந்து வெயில் வந்து கம்மியா இருக்கும், காத்தோட ஈரப்பதமும் வந்து நல்லா இருக்குன்றதுனால அந்த மாதிரி நம்ம விவசாயிகளை அறிவுறுத்துறோம். அது இல்லாம மழைக்காலங்கள்ல வந்து நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆயிரும். சோ அப்ப 25 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸா போனோம் ஹீட்டர் வைக்க சொல்றோம், சர்க்கம்ஷியல் ஹீட்டர் வச்சனால அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்ம கறி இருக்கு இல்லைங்களா, கறியை நல்லா எரிய வச்சுட்டு அதை அப்படியே மூடி ஷெட்டுக்குள்ள வச்சேன்னா அது டெம்பரேச்சர் வந்து கீழே இறங்காம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். வெயில் அதிகமானாலும் இல்ல மழை வந்து டெம்பரேச்சர் கம்மியானாலும் இந்த மாதிரி அறிவுரைகளை விவசாயிகள் சொல்லி கொடுத்து அவங்களை பின்பற்ற வச்சு நல்ல முறையில வந்து கூடாரோரி பண்றதுக்காக நாங்க தொழில்நுட்ப செயல்முறையிலிருந்து உதவி பண்றோம்.
1: ரொம்ப அருமை சார். இப்போ கிருமிநாசினிகள் வந்து தெளிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்,
2: அதாவது நீங்க புழு வளர்ப்பு செய்யறீங்க அப்படின்னா முட்டைக்கு வந்து ஒரு சொல்றீங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஷெட்டை வந்து நல்லா பிளீச்சிங் பவுடரும் சுண்ணாம்பு கலந்து நல்லா கழுவி விட்டுறணும். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அப்படியே வச்சிருக்கணும். கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இது அஸ்திரான்னு சொல்லுவோம், அஸ்திரா வந்து ஒரு பாக்கெட்டை ரெண்டு ஒரு தொட்டியில ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷெட்டு ஃபுல்லா தெளிக்க சொல்றோம். இந்த அளவு வந்து ஷெட்டோட கெப்பாசிட்டி பொறுத்து, அதாவது கெப்பாசிட்டினா ஒரு 1000 சதுர ஷெட்டு இல்ல 600 சதுர ஷெட்டுன்னா அதுக்கேத்த மாதிரி அதோட அளவும் வந்து குறையும். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 180 ml கிருமிநாசினி வந்து தெளிக்கணும். அப்படி தெளிச்சாதான் உள்ள இருக்கிற ஷெட் முன்னாடி ஒரு பேட்ச் வச்சிருப்பாங்க, அதுல இருக்கிற கிருமி வந்து ஷெட்லயே இருக்கும். இப்படி நல்லா கிருமிநாசினி பண்ணாதான் வந்து அந்த பாக்டீரியாஸோ அல்ல வைரஸோ வந்து அழியும், அடுத்த பேட்ச் வந்து பாதிப்பு இல்லாம நல்லபடியா கூடாரோட செய்யலாம்.
1: அதே சமயத்துல இந்த மாதிரியான கிருமிநாசினிகள் தெளிக்கும் பொழுது ஆரம்பத்துல தெளிச்சிருந்தா அதை வந்து சுத்தப்படுத்திட்டு தான்,
2: ஏன்னா வந்து ஒரு கிருமிநாசினிக்கே ஒரு லைஃப் பீரியட் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு வாரம் மூணு நாள் இருக்கும். இப்ப நம்ம ஒரு பேட்ச் நம்ம எடுத்தோம்னா ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி 32 நாள் முட்டையில இருந்து எடுக்கிற மாதிரி 32 நாள். சோ அந்த 32 நாளுக்குள்ள அதோட வீரியம் வந்து குறைஞ்சிருக்கும், நம்ம தெளிச்ச கிருமிநாசினோட வீரியம் வந்து குறைஞ்சிருக்கும். அதனால என்ன பண்றோம்னா அடுத்த பேட்ச் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா பிளீச்சிங் பவுடரும் சுண்ணாமம் போட்டு நல்லா கழுவிட்டு அஸ்திரா போட்டு கழுவிட்டு அடுத்த பேட்ச் வைக்கிறதுனால கிருமிகள் வந்து 99% நம்ம நீக்க முடியும்.
1: அதுக்கு அடுத்து அதனுடைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ன்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க, என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் வந்து நீங்க பயன்படுத்துறீங்க அதை பத்தி சொல்லுங்க.
2: அதாவது நம்ம இதுல முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு செக்டர் இருக்கு, ஒண்ணு வந்து விவசாயிகளுக்கு வரைக்கும் அதாவது புழு வளர்ப்புல இருந்து கூட உற்பத்தி பண்றது வந்து விவசாயம் பண்றாங்க. அது கூடு அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கூடுல இருந்து நூலை பிரிக்கிறது வந்து ரீலர்ஸ் அண்ட் வீவர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து அந்த கூடுல இருந்து நூலை பிரித்து அதை சாரியா வந்து நெய்யறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கூடுல வந்து ரெண்டு லேயர் இருக்கு, ஒன்னு வந்து செரிசின்ன்ற லேயர், இன்னொன்னு ஃபைப்ரான்ற லேயர். ஃபைப்ரான் தான் வந்து உங்களுக்கு அந்த பட்டு நூலா வந்து வருது, செரிசின்றது வந்து அந்த பட்டு நூலை வந்து அந்த கூடோட இணைக்கிற ஒரு கம்மி சப்ஸ்டன்ஸ். அது அதை வந்து இப்போ அந்த செரிசினை நீங்க டிசால்வ் பண்ணாதான் பட்டு நூலை வந்து தனியா எடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டு கூடுகளை வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில வந்து ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வைப்பாங்க. ஊற வைக்கிறனால என்ன ஆகும்னா அந்த கம் எல்லாம் வந்து கரைஞ்சு அதுல இருந்து பட்டு நூல் மட்டும் தனியா ஒரு வெளியே வரும். சோ அதுக்கப்புறம் அதை எடுத்து இப்ப நிறைய மிஷின்ஸ் இருக்கு, காட்டேஜ் பேசன், மல்டி எண்டு, அப்புறம் ஆட்டோமேட்டிக் ரீலிங் யூனிட் இருக்கு. இப்ப நம்ம ரீசிங் நம்ம பூங்கால யூஸ் பண்றது வந்து மல்டி எண்ட் ரீலிங் மிஷின், அதுல வந்து அந்த நூல் பிரிச்ச கூடுகளை வந்து ரீல் மூலமா வந்து பெரிய ரீல்ல வந்து ஃபுல்லாமே ரீல் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரீரீலிங் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒருத்தம் ரீல் பண்ணும் போது அந்த நூல் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாமே வந்து வெளியே போயிடும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சில்கை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணிக்குள்ள பெர்மிஷன் சேம்பர்ல வச்சு அந்த தண்ணியில வந்து மாய்ச்சர் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம நூல் வந்து ரொம்ப ட்ரை ஆகி உடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் ரீரீலிங் பண்ணுவாங்க. ரீரீலிங் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து முறுக்கேற்றுதல். முறுக்கேற்றுதல் என்னென்னா ஒரு நூலை வந்து ரெண்டு மூணா கோர்த்து ஒரே நூலாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்னன்னா சாரி நெய்யும் போது நூல் நடுவில் உடையாது, நல்லா ஸ்ட்ராங் இருக்கும், நல்லா லைஃப் இருக்கும். அதுதான் வந்து ட்விஸ்டிங் யூனிட். ட்விஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதை டையிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பட்டு நூல் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கலரில் வருது, ஒன்று வந்து மஞ்சள் கலர்லையும் இன்னொன்று வந்து வெள்ளை கலர்லையும் வருது, அது வெண்பட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெண்பட்டில் வந்து நமக்கு தேவையான கலரை வந்து டை பண்ணுறது தான் வந்து டையிங். ஸோ அதில் நமக்கு தேவையான கலரை டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெசவு வீவிங் யூனிட்ல போட்டு நமக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜக்கா பாக்ஸில் வந்து டிசைன் ஏற்றிட்டு சாரி வந்து நெய்வாங்க. இதுதான் அந்த போஸ்ட் கான் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம்.
1: அதை சார்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட வந்து வச்சிருக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாம் சொல்லுங்க.
2: இப்போ நம்ம வாழையில் பார்த்தீங்கன்னா அதில் வர வேஸ்ட் எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகிறதில்ல, நிறைய வந்து பை ப்ராடக்ட்ஸ் வருது. அதே மாதிரி தென்னையிலும் வந்து நம்ம அதை பார்க்குறோம். அதே மாதிரி தான் வந்து நம்ம செரிகல்ச்சர்லையும் பட்டு வளர்ச்சி துறையிலையும் வந்து இதுலேருந்து வர எதுவுமே வந்து கழிவாக போகிறதில்ல, பயன்படுத்திக்கிறேன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பட்டு கூட வந்து பட்டுலேருந்து நூலை வந்து தனி எடுக்கிறோம், அதில் வந்து பியூப்பா அதாவது

0: அந்த கொட்டுப்புழு வந்து தாய்பூச்சியா மாறுற ஸ்டேஜ் தான் பியூப்பான்னு சொல்லுவோம். இந்தானே பியூப்பான்னு சொல்லுவோம். இந்த பியூப்பா வந்து நிறைய மீன்களுக்கும் அப்புறம் வந்து கோழிகளுக்கும் வந்து உணவா கொடுக்குறாங்க வேற இடத்துல. இனிமே வந்து நீங்க சைனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அந்த பியூப்பாவை வந்து மனுஷங்களே உட்கொள்றாங்க. சோ அந்த அளவுக்கு அது வந்து புரதசத்து அதிகம் மிகுந்தது. அந்த மாதிரி அதுவும் வந்து அது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த நம்ம இந்த தாய்ப்பூச்சி வந்து முட்டை எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கூடு உற்பத்தி பண்ணுவோம். அது வந்து அதுல என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நூல் எடுக்க மாட்டோம், கூட வந்து அறுத்து அதுல இருந்து அந்த பியூப்பா மட்டும் வெளியே எடுத்து அந்த கூட வந்து நம்ம கிராஃப்ட் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம். கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நம்ம இந்த மாதிரி கார்லண்ட்ஸ், இப்ப நம்ம பூக்கள்ல வந்து கார்லண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், பொக்கேல பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ண கக்கூனை வந்து பொக்கேவாவும் அல்ல அந்த பட்டு நூல்ல இருந்து மாலையாவும் அப்புறம் நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ் ஆகும் வந்து நாங்க தயாரிச்சு அது வந்து என்னன்னா சிறு குறு தொழில் செய்யற அந்த தொழில் அவர்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு.
1: இதுவரை பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து குன்னூர் பட்டு வளர்ச்சி அலுவலக உதவி பட்டு ஆய்வாளர் சபரீஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். ஜெய் ராகவேந்திரா.
2: தொடர்வது கிராமிய பாடல்.
3: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கப

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: இனி தகவல் களஞ்சியம்.
2: ஆடு வாங்கும் முன்பு வளர்க்கக்கூடிய இடம், ஆடு வளர்ப்பின் அவசியம் ஆகியவற்றை முதலில் முடிவு செய்ய வேண்டும். ஆடுகளின் உற்பத்தி திறன், ஆடுகள் வாங்கக்கூடிய நிலை மற்றும் வயதை பொறுத்து அமைகின்றது. வெள்ளாடுகள் 10 முதல் 12 மாதத்திலும், செம்மறி ஆடுகள் 12 முதல் 15 மாதத்திலும் இனவருத்திக்கு வந்து 6 வயது வரை நன்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெறுகின்றன. ஆகவே மிகவும் இளம் வயதுள்ள ஆடுகளை வாங்கினால் இனவருத்தி வயதை அடைந்து குட்டி ஈன நீண்ட நாட்கள் பிடிக்கும். இதுபோலவே மிகவும் வயது முதிர்ந்த ஆடுகளை வாங்கும்போது ஆடுகளின் பல் அமைப்பு தேய்ந்து தளர்ந்து காணப்படும். இதனால் ஆடுகளின் மேய்ச்சல் திறன் பாதிக்கப்படும். மேய்ச்சல் திறன் பாதிக்கும் போது ஆடுகளுக்கு தேவையான தீவன தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் போகும். இந்நிலையில் ஆடுகளின் உடல் பாதிப்பதுடன் குட்டி ஈனும் தன்மையும் குறைந்து காணப்படும். இதனால் பிறக்கும் குட்டிக்கு தேவையான பால் உற்பத்தி செய்யும் திறன் இழந்து குட்டியின் வளர்ச்சி பாதிக்கும். ஆகவே சீரான உற்பத்தி பெற 1.5 முதல் 2 வயதுடைய ஆடுகளை வாங்குவது நலம். ஆடுகள் வயதிற்கு ஏற்ற நல்ல வளர்ச்சி

0: வேண்டும். வளர்ச்சி துரிதமாக உள்ள நல்ல குணநலன்கள் கொண்ட ஆடுகளை தேர்வு செய்தல் மிகவும் அவசியம். பதிவேடுகள் இருப்பின் பிறப்பு எடை, 3 மாத எடை மற்றும் 6 மாத எடை, 1 ஆண்டு எடை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேர்வு செய்திடலாம். வெள்ளாடுகளை தேர்வு செய்யும் போது அதிக இனவருத்தி திறனுடைய, அதாவது 1 ஈற்றிற்கு 2 அல்லது 3 குட்டிகளை எனும் பெட்டைகளை தேர்வு செய்ய வேண்டும். இந்த பெட்டையாடுகளுக்கு பிறந்த குட்டிகளை நன்கு பராமரித்து பிற்காலத்தில் இனவருத்திக்காக வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது மந்தைகளில் அதிக குட்டிகள் எனும் திறன் அதிகரிப்பதுடன் குட்டிகளின் உற்பத்தியும் பெருகும். தேவைக்கு அதிகமாக குட்டிகளை பராமரித்து விற்று நல்ல லாபம் அடையலாம். கிடாக்களை தேர்வு செய்யும் போது கிடாக்கள் நல்ல ஆரோக்கியமானவையாகவும் சுறுசுறுப்புடையவையாகவும் பலமுள்ளவையாகவும் வயதுக்கு தகுந்த நல்ல வளர்ச்சி அடைந்ததாகவும் நல்ல எடையுடனும் இருத்தல் வேண்டும். கிடாக்கள் உயரமாக, உடல் நீளமாக, பருத்தும் நெஞ்சு அகன்றவையாகவும் மார்பு எலும்புகள் விரிந்தும் இருக்க வேண்டும். கால்கள் உறுதியுடனும் நேராகவும் இருக்க வேண்டும். தரமான பொலிக்கிடா குட்டிகளை 6 மாத வயதில் தேர்வு செய்ய வேண்டும். 2 மற்றும் 3 குட்டிகளுடன் பிறந்த கிடா குட்டிகள் அதிக குட்டியினும் திறன் கொண்டவையாக இருக்கும். பெட்டையாடுகளை தேர்வு செய்யும் போது தேர்ந்தெடுக்கப்படும் பெட்டையாடுகள் நல்ல வளர்ச்சியும் நல்ல இனவருத்தி பண்புகளையும் பெற்றிருக்க வேண்டும். தலை குறுகியதாகவும் கழுத்து மெலிந்தும் உடல் நீளமாகவும் பெருத்தும் அதிக தீவனம் உட்கொள்ளும் திறன் உடையவையாகவும் இருக்க வேண்டும். பால் கொடுக்கும் பெட்டைகளின் மடி நன்கு பெருத்தும் உடலோடு ஒட்டியும் இருக்க வேண்டும். மடி மிருதுவாகவும் பால் காம்புகள் கறந்தவுடன் சுருங்கக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மந்தைக்கு தேவையான பெட்டை குட்டிகளை 30 முதல் 40 விழுக்காடு வரை தேர்வு செய்ய வேண்டும். மற்ற குட்டிகளை 1 வருடம் வளர்த்து விற்பனை செய்துவிட வேண்டும். குட்டிகளை 3 மாத எடை அடிப்படையில் தேர்வு செய்தல் வேண்டும். அதிக எடையுடைய குட்டிகள் அதிக வளர்ச்சியடைந்து தரமான ஆடாக வளர வாய்ப்பு அதிகம். சிறந்த பெட்டைகளிடமிருந்து ஒவ்வொரு முறையும் 2 அல்லது 3 குட்டிகள் கிடைக்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு 3 முறை குட்டிகள் போட வேண்டும். வெள்ளாடுகளை கழிக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். வயதான, உற்பத்தி திறன் குறைந்த மற்றும் பிற தரமில்லாத ஆடுகளை பண்ணையிலிருந்து கழிப்பது ஆட்டுப் பண்ணைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். ஒரு பண்ணையாளரின் வெற்றி என்பது அவர் எத்தனை ஆடுகளை வைத்து பராமரிக்கிறார் என்பதை பொறுத்தே அமைகிறது. தரமற்ற ஆடுகளை அவ்வப்போது பண்ணையிலிருந்து நீக்கிவிடுவதன் மூலம் பண்ணையில் உள்ள ஆடுகளின் தரம் உயர்த்தப்பட்டு லாபம் அதிகரிக்க ஏதுவாகிறது. ஆடுகளை கழிப்பது என்பது ஆட்டு குட்டிகள், பெட்டையாடுகள், கிடாக்கள் என பல்வேறு நிலைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். பண்ணையிலிருந்து கழிக்க குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஆடுகளாக இருப்பின் அந்தந்த இனங்களுக்கான நிறத்தில் அல்லாமல் மாறுபட்ட நிறங்களுடன் பிறந்த குட்டிகளை நீக்கிவிட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இவ்வாறான ஆடுகளை இனவிருத்திக்கு பயன்படுத்தல் கூடாது. ஏனெனில் இவ்வாடுகள் மற்ற ஆடுகளை காட்டிலும் குறைவான வளர்ச்சி திறன் மற்றும் உற்பத்தி திறனுடன் காணப்படும். கூடுமானவரை இவ்வாறு மாறுபட்ட நிறத்தில் குட்டிகளை எனும் பெட்டை மற்றும் கிடாக்களையும் பண்ணையிலிருந்து நீக்கிவிடுதல் நல்லது. பிறவி கோளாறுகளுடன் பிறந்த குட்டிகள், உதாரணமாக நீளமான மற்றும் குட்டையான தாடைகள், ஒன்றோடு ஒன்று பொருந்தாத தாடைகள் முதலியன, தீர்க்க இயலாத நோய்களுடைய குட்டிகள், குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த ஆடுகளாக இருப்பின் அவ்வினத்தின் உடல் அமைப்பு மற்றும் குணாதிசயங்களுடன் இல்லாத குட்டிகளை நீக்கிவிட வேண்டும். பெட்டையாடுகளில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக குட்டி இனாத ஆடுகள், குட்டிகளை சரிவர பேணாத பெட்டையாடுகள் மற்றும் 7 வயதுக்கு மேற்பட்ட ஆடுகள், மேலும் இனவருத்திக்கு பயன்படாத கிடாக்கள், 5 வயதிற்கு மேற்பட்ட கிடாக்கள், குறிப்பிட்ட வயதில் அவ்வினத்தின் சராசரி உடல் எடையை விட குறைவாக உற்பத்தி செய்யும் ஆடுகள் ஆகியவற்றை நீக்கிவிட வேண்டும். மேலும் கீழ்த்தாடையில் உள்ள வெட்டும் பற்களை இழந்த வயதான ஆடுகள், ஏனெனில் பற்களை இழந்த ஆடுகள் சரியாக மேய முடியாமல் உடல் இழைத்து காணப்படும். சராசரிக்கு குறைவான தரத்தில் உள்ள சிறிய ஆடுகள், முதுகுப்புறம் நேராக இல்லாமல் படகு போன்று வளைந்துள்ள ஆடுகள், மிகவும் நீளமான ஒல்லியான சதைப்பற்ற கால்களை உடைய ஆடுகள், குறுகிய தோள்பட்டை மற்றும் விழா பகுதியை கொண்ட ஆடுகள், பின்னங்கால்களில் முட்டிகள் ஒன்றோடு ஒன்று உராயும் விதமாக அமையப்பட்ட ஆடுகள், சரியான மடி அமைப்பு இல்லாத பெட்டையாடுகள் மற்றும் தீய பழக்கங்களுடைய ஆடுகள், உதாரணமாக முட்டும் மற்றும் இடிக்கும் ஆடுகள், இவ்வாறான ஆடுகளை பண்ணையிலிருந்து ஆண்டுக்கு 1 முறை கழித்து வந்தால் பண்ணையில் உள்ள ஆடுகளின் தரம் மேம்பட்டு பண்ணையின் உற்பத்தி பெருகி அதிக லாபம் ஈட்ட வழிவகுக்கும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி M. தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிதீசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்தவொரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் கூறினார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களும் அதில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும் இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆகியோர் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். சீன தைப்பேயில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் பிரதிஷ்டா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜோர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நினைத்தாலே இனிக்கும். நேர்களை நினைத்தாலும் இனிக்கும் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல் இடம்பெறுனா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி மற்றும் வாட்ஸ்அப் வழியா உங்களுடைய விருப்பமான பாடல் தெரிவிக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018, அது மட்டும் இல்லாமல் 0423 கோட் ஆட் பண்ணி 2966781 இந்த நம்பர் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்கான எண் 8300191018. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா உங்களுடைய பாடலை தேர்வு செஞ்சு அனுப்பலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல்

0: எஸ்பி சைலஜா மற்றும் குழுவினர் பாடிய பாடல். ஜானி திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து. நம்மளோட நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார், எங்கிருந்து?
1: வளனிவட்டம் கொழுமங்கொண்டம் ராமகிருஷ்ணன்.
0: நலமா இருக்கீங்களா ராமகிருஷ்ணன்?
1: நலமா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நிலையத்தில் எல்லாரும்
0: அருமையா இருக்காங்க சார்.
1: சரிங்க சார்.
0: இனிமையான இரவு பொழுதுல அருமையான பாடல், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஆமா, இந்த இதமான இரவு வேளையில ஒரு அருமையான பாடல், நினைப்பது நிறைவேறும் படத்திலிருந்து, நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என்ற பாடல்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசி கடைக்காரர் விஜயன் பேசுறேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா விஜயன்?
1: உற்சாகமா இருக்கிறாங்க சார். ஓடி பண்பலை கேட்டுட்டு ஆனந்தமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்
1: சார்? படிக்காதவன் படம்.
0: ஓகே,
1: பாடல் வந்து ஜோடி கிளியே சொல்லு சொல்லு சொந்த கிளியே வந்து நில்லு. இந்த பாடல் வந்து அனைத்து நேருக்கும் கொடுங்க சார்.
0: ஓகே, நிச்சயமா.
1: உங்களுக்கும் சேதி.
0: நன்றி நன்றி
1: நன்றி.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரலில் கேட்ட பாடல். சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் சுரேஷ்குமார் மைசூர் பகுதியிலிருந்து. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார். திண்டுக்கல் நாகநகர் நடராஜன் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும் நடராஜன், சொல்லுங்க.
1: படம் வந்து மூன்று முடிச்சு சார். பாடல் வந்து வசந்த கால நதிகளிலே வைரமணி நீராலைகள் என்ற பாடல் கொடுங்க சார்.
0: நிச்சயமா சார், நிச்சயமா.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.

0: நம்ம கூட அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களுடன், அன்புடன். நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம்.
0: ஓகே ராஜுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு புதிய முகத்து சுதாத்மா வாய்ஸ்ல இருந்து நேற்று இல்லாத மாற்றம் அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இது
1: எல்லா நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்.
0: ஓகே,
1: நன்றி.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில் கேட்ட பாடல். உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் சுதா ரோஸ்மோன் பகுதியிலிருந்து. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலருக்காரு யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், நலமா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். அது எப்படி சந்திரசேகர், காலையிலயும் சரி இரவுலயும் சரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க?
1: இல்ல, லைன் கிடைச்சது. இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 178 முறை முயற்சி செஞ்சேன், இப்ப லைன் கிடைச்சது, அதனால அந்த ஒரு சந்தோஷம்.
0: ஓகே சந்திரசேகர், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இன்னைக்கு வந்து மின்னலே, இது திரைப்படத்தின் பெயர். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில, பம்பாய் ஜெயஸ்ரீ அவர்களுடைய அற்புதமான குரல்ல, வசீகரா என் நெஞ்சினிக்க, இந்த பாட்டினுடைய இசை வரிகள், ரீமாசன் மற்றும் மாதவன் அவர்களுடைய நடிப்பு, காட்டை படத்தினுடைய காட்சி அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால தான் இந்த பாடல் செலக்ட் பண்ணிருக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: தேங்க்யூ சார், பை.

எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்ட பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக. விருப்பம் தெரிவித்த நேயர் மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: இத்துடன் இன்றைய நினைத்தாளி நீக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
4: டெல்லி அஞ்சல்.
5: Good evening. This is Akashvani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. India and Cyprus agree to establish joint force for combating terrorism. Elevate bilateral ties to strategic partnership. Also sign several agreements to enhance economic cooperation.

0: பேசியிருந்தோம் சார். தேனை சந்தைப்படுத்துவது பற்றிய விஷயங்களும் உற்பத்தியாளர்களுக்கு அவசியம் தானே சார்?
1: ஏன்னா ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுல வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்துடைய முக்கியமான பங்கு என்ன சார்?
2: அவங்க ஒரு பெனிஃபிஷரி தேன் உற்பத்தி பண்ணது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணிட்டு அவங்க சேல்ஸ் பண்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சர்வதேச சங்கம் மூலியமா கூட அவங்க சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் மூலியமாக அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களும் கூட ஒரு சேல்ஸ் அவுட்லெட் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 400 சேல்ஸ் அவுட்லெட் சர்வதேச சங்கங்கள் மூலியமாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதில் அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். இப்போ தேனீக்கள் பற்றி சொல்லும்போது அதுக்கிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குதுங்க. தேனீக்களுடைய உழைப்பு, அதோட ஒற்றுமை, அதோட தியாகம், அதோட பொறுமை, அதோட பணி எந்த அளவுக்கு அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம தேனீக்கிலிருந்து நம்ம முன்னுதாரணமாக இருக்குது. தேன்புரட்சி திட்டம் நம்ம எதனால செயல்படுத்தி வரோம் அப்படின்னா நம்முடைய ஹனி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும், ப்ளஸ் ஃபார்மர்ஸுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணோங்கிறதுக்காக. தேனீக்கள் வந்து விவசாயியுடைய நல்ல நண்பன் சொல்லலாம். இப்போ தேனீக்கள் நம்ம அதிகமான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மகசூல் அதிகமாக வரும், அவங்களோட ஈல்டு அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து ஃபார்மில் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கெமிக்கல்ஸு பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறனால இந்த தேனீக்கள்லாம் நிறையா வந்து உயிர் வாழ முடியறதில்ல. அதனால நம்மளால் முடிஞ்ச வரையிலும் அந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தேனீக்கள்
1: பண்ணணும்.
2: ஆமாங்க,
1: நிச்சயமா சார். அதாவது ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம். முதல்ல வந்து மண்பாண்டம் தயாரிப்பு, அதுல வந்து என்ன மாதிரியான பங்களிப்பு நீங்க வழங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுல என்ன மாதிரியான பங்களிப்பு, இப்ப தேனி வளர்ப்பு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி பயிற்சிகள் கூட வந்து கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி விளக்கமா?
2: ஆக்சுவலி இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் பொறுத்தவரையிலும் மேனுஃபேக்சரிங் சேவை தொழிலில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸ்கீம் மூலியமா பார்த்தோம்னா எலக்ட்ரீஷியன் ட்ரைனிங், பிளம்பர் ட்ரைனிங், பிளஸ் ஏசி மெக்கானிக், மொபைல் போன் ரிப்பேரிங், பிளஸ் டைலரிங், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கேவிஎஸ்சி மூலியமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரைனிங் மூலியமா பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாள் வரையிலும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸ் கொடுப்போம். எலக்ட்ரீஷியனாக இருந்துச்சுன்னு அவங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின், டெஸ்டிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி பிளம்பராக இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேனர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு செட் அப்படியே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோங்க.
1: இது தாண்டி வேற என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுது சார்?
2: இப்போ இது மட்டும் இல்லாமல் பார்த்துன்னுச்சுவங்களேன் ஹேண்ட்மேட் பேப்பர் அண்ட் ஃபைபர் இண்டஸ்ட்ரிங்கிற ஸ்கீம் மூலியமாக பார்த்துன்னுச்சுவங்களேன் பேப்பரில் இருந்து எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணலாங்கிற மாதிரியாக நான் ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ பேப்பர் பிளேட் எப்படி தயாரிக்கிறது, பேப்பர் கப் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 20,000 ரூபா வரையிலும் வரும். அந்த மிஷின்ஸ் வந்து கேவிஎஸ்சி மூலியமாகவே நம்ம கொடுக்குறோம். அதனால் அவங்க வந்து பேப்பர் பிளேட், பேப்பர் தோனா பிளேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்றதுக்கு
1: பனைமட்டையில இருந்து வந்து
2: பேப்பர்லயே பண்றது,
1: அதுவும் நம்ம பேப்பர்ல பண்றது.
2: ஆமா,
1: இது எல்லாமே இப்ப வந்து இந்த பனைமட்டை அப்புறம் பாக்கு மட்டை அதுல பண்றதுக்கான அதுவும் பயிற்சியும் வழங்குறீங்க
2: இல்ல? பாக்கு மட்டைக்கு யாரோ ஒரு இண்டிவிஜுவலா வந்து பாக்கு மட்டையில தொழில் தொடங்கணும் அப்படின்னாங்கன்னா, ஏன்னா அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக அவங்க லோன் வாங்கி பாக்கு மட்டை தயாரிக்கிற தொழில் அவங்க ஆரம்பிக்கலாம். இது இல்லாம இப்ப பனானா ஃபைபர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், வாழை நார்ல இருந்து கூட தயாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த வாழை நார்ல இருந்து வாழை மரத்துடைய பட்டையிலிருந்து நார் எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் நாங்கள் ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். நார்மலாக இப்போ பனானா ஸ்டெம் பார்த்துன்னுச்சுவங்களேன் பனானா இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சோம் அது வேஸ்ட்டாக போகுது. எப்படி நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து எப்படி வெல்த்தியாக ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணலாம், பிளஸ் அதில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் பார்த்துன்னுச்சுவங்களாம் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பொல்யூஷனும் பண்ணாது. அதனால இந்த பனானா ஃபைபர் இண்டஸ்ட்ரி மூலியமா வந்து பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்குண்டான சப்போர்ட் கேவிசி மூலமா கொடுத்துட்ருக்கிறோம்.
1: இப்போ வந்து வாழை நார்ல இருந்து எப்படி வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து நம்ம காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது, என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து கிடைக்குதுன்றத மக்களுக்கு நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்க?
2: ஆக்சுவலாக கேவிசி மூலியமா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்ட்ரல் பாம் கோர் அண்ட் பாம் ப்ராடக்ட் இன்ஸ்டியூட். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலியமாக ஆரி ஒர்க் ட்ரைனிங், டைலரிங் ட்ரைனிங், ஈவன் கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங், ப்ளஸ் ஹெர்பல் ப்ராடக்ட் தயாரிக்கிறது, சாக்லேட் தயாரிக்கிறது, பேக்கரி ப்ராடக்ட் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. இதெல்லாமே அந்த ட்ரைனிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம், 500-1,000 ருபீஸ் 1 வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்த கட்டத்தில் அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா பிஎம்இஜிபி ஸ்கீம் மூலியமாக

0: லோன் வாங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார். இப்போ குடிசை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல குடிசை தொழில் அப்படின்னு வந்து அங்கீகாரப்படுத்தப்பட்டதே வந்து அதுதான் நினைக்கிறேன். அதுலலாம் வந்து நீங்க ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா? உங்களுடைய பங்களிப்பு என்ன சார் அந்த மாதிரி விஷயங்கள்?
0: டைரக்டா கடலை மிட்டாய் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கீம்ல கொடுக்கறது இல்லைங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக திருச்சியில ஆல்ரெடி ஒரு பெனிஃபிஷியரி லோன் வாங்கியிருக்கிறாரு. தற்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கிறாரு. கடலை மிட்டாய் நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்றாரு. ஸோ அந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக லோன் கொடுக்குறோம். இது இல்லாமல் நம்முடைய ஸ்கீம் மூலியமாக கடலை சார்ந்தது அப்படின்னு நினைச்சோம். வில்லேஜ் ஆயில் ஸ்கீம் மூலியமாக பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செக்கு எண்ணெய் தயாரிக்கிறதுக்குடான மிஷின் நம்ம கொடுக்குறோங்க. அதுல இருந்து அவங்க வந்து செக்கு எண்ணெய் தயாரிச்சுக்கலாம். அந்த மிஷின் கேவிஎஸ்ல இருந்து நம்ம கொடுக்குறோம்.
1: உணவு பதப்படுத்தும் பயிற்சி அந்த மாதிரி எதுவும் வழங்கப்படுது?
0: உணவு பதப்படுத்தும் பயிற்சியில தான் ஏற்கனவே நம்ம சொன்ன பனை பொருட்கள் தயாரிக்கிறது, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், எப்படி பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, எப்படி சாஸ் ரெடி பண்றது,
1: அந்த பயிற்சிக்கான காலம் அப்படின்றது எவ்வளவு?
0: 1 week மா நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோங்க.
1: அதுக்கு வந்து அவங்க எதுவும் பணம் கட்டணுமா இல்ல இலவச பயிற்சி?
0: ஆக்சுவலி இந்த ட்ரைனிங்க்கு வந்து எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் மூலமா கலந்துக்க வந்தாங்க 1000 rupees. எப்படி பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, ஜெல்லி ப்ராடக்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: இது தவிர வேற என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார்? ஏன்னா இப்ப வந்து உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஊறுகாய் தயாரிப்பு, அப்புறம் ஜெல்லி ஜாம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப டெய்லரிங் வந்து சொன்னீங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு நிறைய தெரியும்.
0: ஆக்சுவலி டெய்லரிங் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னுச்சுங்களேன், எங்களுடைய 10 நாள் ட்ரைனிங் மாஸ்டர் ட்ரைனர் மூலியமா ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக் டெய்லரிங் மிஷின் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். டெய்லரிங் மிஷின் அது இல்லாமல் ஒரு அயன் பாக்ஸும் கொடுக்குறோம், அயன் டேபிள் ஒன்று கொடுத்துட்ருக்குறோம், சிஸ்ஸர் ப்ளஸ் ட்ரிம்மர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 டூல் கிட்ஸும் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலியமா ஒருத்தர் நார்மலாக வந்து கிராமத்தில் ஒருத்தர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மகளிருக்கு இந்த திட்டம் மூலியமா கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் ஒரு நாளைக்கு ஒரு 400-500 rupees அவங்க அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஏற்காட்டில் கொடுத்துருக்குறோம், பிளஸ் அதே மாதிரி திருச்சியிலையும் கொடுத்துட்ருக்குறோம், நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ இந்த எலக்ட்ரீஷியன் பிளம்பர் வந்து சொன்னீங்க இல்லையா சார் முன்னாடியே, வந்து அவங்களுக்கான பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மட்டுமா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அட்டன் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ண முடியுமா?
0: ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அசோசியேட் சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து என்டையர் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ப்ராக்டிகல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்டு ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
1: அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் ஏசி மெக்கானிக் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறமா
0: மொபைல் ரிப்பேரிங் கூட கொடுத்துருக்கோம்.
1: மொபைல் ரிப்பேரிங் அதை பற்றி சொல்லுங்கள் சார், அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க? அந்த டூல் கிட்டுன்னு கொடுக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் சார்?
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான டூல் கிட்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி மொபைல் ரிப்பேரிங் பண்ணுறவங்களுக்கு உண்டானதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மிஷினரிஸ் டூல் கிட்ஸ் இருக்குதுங்க 15. இது எபவுட் 15 days ட்ரைனிங் கொடுத்துட்டு ப்ளஸ் அந்த டூல் கிட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம்.
1: சரி சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டே வரோம், ஒவ்வொரு துறை வாரியாக பேசிகிட்டே வரும். அப்படி பார்த்தோம்னா இப்போ தோல் தொழில் அதுலேயும் கூட உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார் அதுக்காக?
0: ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் சொல்லும் போது செப்பல் மேக்கிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, செருப்பு தயாரிக்கிறவங்களுக்கு அவங்களும் ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் CFTன்னு சொல்லுவாங்க, அது மூலியமா ஒரு 25 நாள் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரெடிஷ்னலாக ஒருத்தர் வந்து ஷூ ரிப்பேரிங் செப்பல் ரிப்பேரிங் பண்றவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் மிஷின் கொடுப்போம். எப்படி ஷூ தயாரிக்கிறது, செப்பல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹீட் ரியாக்டிவேட்டர்னு சொல்றது, அதாவது ஷூவுடைய பாட்டம் போர்ஷனும் டாப் போர்ஷனும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு ஒட்டுறதுக்குண்டான ஹீட் ஆக்டிவேட்டர் இது, ப்ளஸ் ஷூ லாஸ்ட்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸு தகுந்த மாதிரி தயாரிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு 30 number ஆஃப் ஷூ லாஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். இதெல்லாமே கொடுத்துட்டு அதோட காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வரையில் வருங்க. ப்ளஸ் 25 days ட்ரைனிங் சென்ட்ரல் ஃபுட்பால் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்குது, அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தாங்க. ப்ளஸ் அங்கேயே அவங்க தங்கியே அவங்க படிக்கலாம். அந்த ட்ரைனிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு 3 lakh rupees வரையில் நம்ம செலவு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் எல்லாமே
0: எவ்ரி திங் ஃப்ரீ. இப்போ 25 days ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இப்போ ஃபுட்வேர் ரிப்பேரிங் டூல் கிட்டும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சின்ன சின்னதாக இப்போ ஸ்ட்ரீட் சைடில் அவங்க செருப்பு தைக்கிற இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டூல் கிட் மாதிரியும் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: அதாவது ஒருத்தருக்கு வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே வந்து ஓரளவுக்கு காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த நல்ல நோக்கம் அப்படிங்கிறது புரியுது சார். எல்லோருக்குமே வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு வேலையை அவங்களே நியமிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பயிற்சி வந்து அவசியம், அதற்கான வழிகாட்டுதல் அவசியம். அதில் வந்து உங்கள் பங்களிப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போது பிரதமரோட வேலை வாய்ப்பு திட்டம் வந்து சொன்னீங்க நீங்கள், அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லுங்கள் சார். ஏன்னா அது வந்து நாட்டோட வளர்ச்சியில் முக்கியமாக

0: பொருளாதார வளர்ச்சியில எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு?
1: கவர்மெண்ட்டே எல்லாத்துக்குமே இப்ப வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே ஒரு சுயதொழில் முனைவோரா மாறணும். இப்ப நம்ம ஒரு சுயதொழில் முனைவோரா மாறணும் அப்படின்னு நினைச்சோம், நம்மளால வந்து ஒரு 5 பேர்த்து நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். நம்மளை பொறுத்தவரை நம்ம வந்து தொழில் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலைகளை உருவாக்குபவர்களாக மாறணும். அந்த ஒரு பர்டிகுலர் குறிக்கோளை வச்சு தான் இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் தான் அவங்க அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுங்க. கிராமப்புறத்தில் தொழில் தொடங்கியாச்சு அப்படின்னா 35%. சப்போஸ் கிராமப்புறத்தில் ஒரு ஜென்ரல் கேட்டகரி, எல்லா லேடிஸும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ப்ளஸ் ஓபிசியும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஒன்லி ஜென்ஸ் பிலாங்கிங் டு தி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க மட்டும் தான் ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. இந்த தொழிலில் வந்து சேவை சார்ந்த தொழிலும் தொடங்கலாம், உற்பத்தி சார்ந்த தொழிலும் தொடங்கலாம். அதிகபட்சமா பொறுத்தவரைக்கும் 50 லட்சம் வரையில் லோன் வாங்குறோம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் 20 லட்சம் வரையில் தொழில் தொடங்கலாம். முத்ரா லோன்ல வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி கிடையாது, பட் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு சப்சிடியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொழில் தொடங்கி முடிச்ச பிறகு இது வந்து பேக்வர்ட் சப்சிடியுமா தான் வருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சப்சிடி வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பேக் எண்ட்ல தான் இருக்கும். மினிமம் 3 இயர்ஸ் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும், பிளஸ் உற்பத்தி செய்யணும். அது முடிஞ்ச பிறகு டிபார்ட்மெண்டல் ஆஃப் போஸ்டல் மூலியமாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த சப்சிடி அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும்.
0: இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க கோர்சஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
1: சரி, தமிழ்நாட்டு பொறுத்தலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில மாதிரியான இண்டஸ்ட்ரி தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோட்டார் கம்பெனிஸ் பம்ப் அந்த மாதிரி தயாரிக்கிறது. அதே பொள்ளாச்சி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொப்ரா ப்ராசஸிங் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பனின் தொழில் தொடங்குறது இருக்குது. அதே மாதிரி சேலம் ஏரியாவில் பார்த்தா பவர்லூம்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக தொடங்கலாம். இதே மாதிரி சேவை சார்ந்த தொழில் அப்படின்னா பியூட்டிஷியன், இப்போ சென்னை மாதிரியான ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் இந்த ஸ்கீம் மூலியமாக தொடங்குறாங்க. பிளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சலூன் ஷாப் அதுவும் நிறைய இதில் தொடங்கிட்டு இருக்காங்க. மெக்கானிக் ஷாப்பு, ஜெராக்ஸ் ஷாப்பு, ஃபோட்டோ ஸ்டுடியோ இதெல்லாம் தொழில் வந்து இந்த தொழில் மூலியமாக பண்ணுறாங்க. இப்போ இந்த பட்டியல பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக வந்து அனிமல் ஹஸ்பண்டரி இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க.
0: ஆடு கால்நடை வளர்ப்பு,
1: கால்நடை வளர்ப்பு அதில் பண்ணலாம், கோழி பண்ணையும் இதில் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கீழே வருது.
0: இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு வச்சு நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி இலக்கு வச்சு நாங்கள் செயல்பட்டுருக்கோம், இதில் வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கு, நாங்கள் எடுத்த நடவடிக்கையினால கொஞ்சம் முன்னேறி இருக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாவட்டங்களுக்கு நாங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன மாதிரியான மாவட்டங்கள் சொல்லுவீங்க சார்?
1: ஆக்சுவலாக இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த பெல்ட்டில் வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் லோன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதே மாதிரி அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட் சொல்லி பார்க்க போனீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொஞ்சம் அண்டர் டெவலப்டு இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய அளவுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு
0: இருக்கிறோம். நிச்சயமாக சார், அரசு வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களை வந்து வகுத்து நிதி ஒதுக்கி அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறப்பான பணியை வந்து உங்களை மாதிரி அதிகாரிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. மக்களுடைய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் ரெடியா இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, மக்கள் என்ன செய்யணும்?
1: மக்கள் அவங்க வாங்குற லோன் வந்து கரெக்ட் டைமுக்கு அவங்க ரீபேமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணாதான் பேங்க்ஸ் இருந்து இன்னும் அதிகமான பேருக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வாங்குற லோன் பேஸ் பண்ணிட்டு அவங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய மெயின் ஏஜெண்டா.
0: இப்ப காதி கிராம தொழில்கள் ஆணையம் அப்படின்னா என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில எங்களோட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
1: எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது எம் சந்திரசேகரன் அவர்களின் வயலின் இசை, திருசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். முதலில் ஞான விநாயகனே, சுவாமி சரவண பவானந்தா இயற்றியது கம்பீர நாட்டை ராகம் ஆதி தாளம்.

நேரம் 10:08:40 நொடி. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம் சந்திரசேகரன் அவர்களின் வயலின் இசை. திருசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாகி ஜெகஜனனி, சுவாதி திருநாள் கீர்த்தனை, வாச்சஸ்பதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எம் சந்திரசேகரன் அவர்களின் வயலினிசை இடம்பெற கேட்டீர்கள். திருசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்கள். முதலில் பொன்னுமணி திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்கிறது.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைவாக சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக பாடியுள்ள பாடல்

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி செல்சியஸ் கூடுதல், குறைந்த அளவு வெப்பநிலை.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டாட்டம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 100.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை வித்யாசாகர். கர்ணா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று சொல்வார்கள், ஆனால் இந்த மலர் வீசும் மௌனம் எப்படி இசையாய் வருகின்றது? பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் நேர்களாகி உங்களை பார்க்க வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூறுதே, ஏனோ மனம் தள்ளாடுதே